மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: வாழ்க்கை என்பது வாழ்வதாக இல்லாமல் கழிப்பதாக இருக்கிறது. நாம் பின்னோக்கி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை சிலர் மட்டுமே வாழ்கிறார்கள், பலர் அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில் ஆழமான உயர்தரமான காரியங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதனை நமது அனுபவத்தில் உணரும் தன்மை இல்லாததன் காரணமாக அதனை மறுத்து விடுகிறோம். இன்றைய உலகில் பெரும்பாலான மனிதர்கள் நிலையான மகிழ்ச்சி, நிறைவான வாழ்வு சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம். முதல்ல மேலோட்டமான தேடல். நம்மளுடைய சந்தோஷத்தை வெளி உலக பொருட்கள்லையும் மற்றவங்களுடைய அங்கீகாரத்திலையும் தேடிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானவை அப்படின்றதால அது தரக்கூடிய மகிழ்ச்சியும் சீக்கிரமா முடிஞ்சு போயிடுது. வாழ்க்கை அப்படின்னாவே கஷ்டமும் ஏமாற்றமும் தான் அப்படின்ற எண்ண ஓட்டங்களுக்கு நம்ம மனசு பழக்கப்பட்டு போயிடுது. இதனால அதற்கப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நிலையை சிந்திக்க கூட மனம் மறுக்கிறது. அமைதியும் பேரானந்தமும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அமைதியாக அமர்ந்து கவனிக்கும் பொறுமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்ல. நாம ஒரு உயர்நிலை அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைவான வாழ்க்கையை சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றது அறியாமை. இதற்கு எடுத்துக்காட்டா கலீல் ஜிப்ரானுடைய ஒரு அழகான கதையை சொல்லலாம். ஒரு நபர் சுற்றுலா போனாராம். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா அழகான மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. அப்போ புலன்கள் எல்லாம் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சதாம். முதல்ல கண்ணுதான் பேசுது. ஆகா, எவ்வளவு அழகான மலை! இப்படிப்பட்ட மலையை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே காது சொல்லுதான், மலையா? எங்க என்னால ஒண்ணுமே கேட்க முடியலையே, நீ ஏதோ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிடுச்சான். கையும் சேர்ந்துகிட்டு காது கூட சொல்லுதான், ஆமா, மலையை என் கையால தொட்டு உணர முயற்சி பண்றேன், ஏதோ கல்லு மாதிரி தான் தென்படுது. சாதாரண கல்ல மலைன்னு சொல்லி இந்த கண்ணு நம்மளை ஏமாத்த பாக்குது, யாரும் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மூக்கும் தன்னுடைய பங்குக்கு பேச ஆரம்பிக்குது. மலைக்குன்னு ஏதாவது மனம் இருக்கணும், நான் எதையுமே நுகர முடியலையே. ஆக இந்த இடத்துல மலைன்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்ல. ஏ காது, கை, இந்த கண்ணு நம்மளை ஏமாத்த பாக்குது, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஏமாந்துடாதீங்க. மலைன்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அது இருந்திருந்தா இந்நேரம் நம்ம அனுபவிச்சிருப்போம், உணரவாது செஞ்சிருப்போம், நிச்சயமா கிடையாதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுச்சான். ஆமானியர்களே, ஒரு காரியம் தங்களுடைய அனுபவத்திற்கு உள்ளே வரவில்லை அப்படின்னா அது இருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்ச இந்த புலன்களை போலவே மனிதர்கள்ல நிறைய பேருடைய செயல்பாடுகளும் இருக்குது. வாழ்க்கையை அதனுடைய ஆழத்துல ரசிக்கிறதுக்கும் அந்த நிலையான மகிழ்ச்சியை நோக்கி நம்ம மனசை திருப்புறதுக்கும் பல வழிமுறைகள் இருக்குது. அதுல முக்கியமான 5 சிறந்த வழிமுறைகள் பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நிகழ்காலத்துல வாழணும். நம்ம மனசு எப்பவுமே கடந்த கால ஏமாற்றங்கள் அல்லது எதிர்கால பயங்கள் இதை சுத்தியேதான் வாழ்ந்துட்டு இருக்குது. நிகழ்காலத்தில் முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கும் போதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் ஆழத்தையும் நம்மால் ரசிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவு, பார்க்கக்கூடிய இயற்கை, கேட்கும் இசை, இது எல்லாத்தையும் முழு கவனத்தோடு அனுபவிக்கிறதுதான் இதற்கான முதல் படி. ரெண்டாவது நன்றி உணர்வுடன் வாழ்றது. இல்லாதவற்றை நினைத்து ஏங்குவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை தினமும் நன்றியோடு நினைத்து பார்ப்பது. இந்த ஒரு மனநிலை நம்மளோட கவனத்தை குறைகள்ல இருந்து நிறைவுக்கு மாத்திடும். மூணாவது உள்நோக்கிய பயணம். தினமும் சில நிமிடங்கள் அமைதியா அமர்ந்து நம்மளுடைய எண்ணங்களையும் மூச்சையும் கவனிக்கிறது ரொம்பவே அவசியம். தியானம் மற்றும் மௌனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளி உலக இறைச்சல்ல இருந்து நம்மள விடுவித்து நமக்குள்ள இருக்கக்கூடிய நிலையான அமைதியை நமக்கு நிச்சயமா உணர்த்தும். அடுத்ததா எதிர்பார்ப்புகள் அற்ற அன்பு. மற்ற மனிதர்களிடமிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பதே நமது துன்பத்திற்கு முதன்மையான காரணம். கடமைகளை சரியா செய்யணும், பலன்களை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும்போது மனசு எப்பவுமே சமநிலையில இருக்கும். கடைசியா பயனற்ற வேஷங்களை களைதல். மத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்திலேயே நிறைய நேரம் போலியான முகமூடிகளோட வாழ்றோம். நம்மளோட உண்மையான இயல்போடு எளிய வாழ்க்கையை வாழ பழகும் போது தேவையற்ற மன அழுத்தங்கள் மறைந்து ஆழ்ந்த நிம்மதி பிறக்கிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை நம் மனதை ஒரு சாட்சியாக நின்று கவனிக்க கற்றுக்கொள்வதுதான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இனியவை கூறல், அதிகாரம் 10, குறள் எண் 91. என் சொலால் ஈரம் அலையப்படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். ஒருவர் பேசும் சொற்கள் அன்பும் இரக்கமும் கலந்து எந்த விதமான உள்நோக்கமோ அல்லது பொய்மையும் வஞ்சனையும் இல்லாமல் இருக்குமானால் உண்மையான மெய்யுணர்வை அறிந்த சான்றோர்களின் அந்த வாய்ச்சொற்கள் இனிய சொற்கள், இனிமையான சொற்கள் எனப்படும். அதாவது ஒருவர் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் உண்மையுடையதாகவும் இருந்தால் அதுவே இனிமையான சொல் அப்படின்ற கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு எடுத்து சொல்றாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மை நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? 1917 பீகாரில் ஷம்பரன் அப்படின்ற மாவட்டத்தில் விவசாயிகளுடைய போராட்டத்தை மகாத்மா காந்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாட்கள்ல ஆங்கிலேய பண்ணையாளர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளுடன் இணைந்து இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யறாங்க. கடைசியா அடக்குமுறை, அதாவது அடிதடி, வன்முறை, இந்த மாதிரியானவைகளை பயன்படுத்தி விவசாயிகளுடைய போராட்டத்தை கலைக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஒரு போராட்டத்தில் ஒரு இளைஞன் இறந்து போயிட்டான். அந்த இளைஞனுக்கு ஒரு வயதான மூதாட்டியாக ஒரு தாய் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதும் தாங்கிக்கவே முடியல. நேரடியா மகாத்மா காந்தி சந்திக்க வராங்க. வந்து என்னுடைய வாழ்க்கைக்குன்னு இருந்த ஒரே பிடிப்பு என்னுடைய மகன் மட்டும்தான், அவனை எப்படியாவது திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மகாத்மா காந்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இறந்த உங்களது மகனின் உயிரை மீண்டும் கொண்டு வர என்னால் முடியாது. ஆனால் ஒன்று, அந்த போராட்டத்தில் இறந்து போனது காந்தி தான். ஆனால் உங்களுடைய மகனாக நான் என்றும் இருப்பேன். என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த மூதாட்டியுடைய முன்னாடி பணிஞ்சு அவரும் கண்கள்ல கண்ணீர் வழிய பதில் சொன்னாராம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மூதாட்டி, நீங்க 100 வருஷம் வாழணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்களாம். இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும் ஒரு சேர நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து அன்பு கலந்து வஞ்சம் இல்லாத சொற்கள் ஒரு நபரிடமிருந்து புறப்படும் போது அது இனிமையான சொல்லாக, காயத்தை ஆற்றக்கூடிய சொல்லாக, மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய சொல்லாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. காலை மாலை அப்படின்னு எல்லா நேரமும் கடவுளை நோக்கி தவம் இருந்தபடி ஒரு நபர் இருந்தாராம். அவருடைய வேண்டுதல் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கடவுளே நீ எனக்கு காட்சி தரணும், நான் கேட்கக்கூடிய வரத்தை எனக்கு தந்தே ஆகணும். ஆச்சரியம், ஒரு நாள் கடவுள் அவருக்கு பதில் கொடுத்தாராம். உன்னுடைய தவத்தை கண்டு மெச்சினேன், அருகில் உள்ள காட்டுக்கு நாளை காலை 7 மணிக்கு வந்தாய் என்றால் என்னை நீ காணலாம் அப்படின்னு வார்த்தைகள் அவருடைய காதுகள்ல விழுற மாதிரி பண்ணிட்டு மறைஞ்சிட்டாராம். அவருக்கு இருக்க முடியல, கடவுளை சந்திக்க போறேன், எனக்கு தேவையானதை வாங்க போறேன், என்ன கேட்கலாம், என்ன பேச

ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கு வரமா கொடுக்க முடியும், நல்லா யோசனை பண்ணி கேளுன்னு சொல்லிட்டாராம். நல்லா யோசிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாராம். கடவுளே, பாக்குறதுக்கு நான் அவ்வளவு அழகா இல்ல, எனக்கு அழகான ஒரு மனிதனா மாறணும்னு ஆசை. என்னுடைய உடல் அழகால் மற்றவர்களை விட வசீகரம் நிறைந்ததாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாராம். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடிய கடவுள் அப்புறமா கண்களை திறந்து புன்னகையோடு, நீ கேட்டது கொடுக்கப்பட்டாயிற்று, அருகில் உள்ள உடையில் போய் உன்னை பார், உன் உடலை பார் அப்படின்னு சொன்னாராம். பார்த்ததும் அவரையே அவரால் நம்ப முடியல. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு வசீகரம், வாழ்க்கைக்கு எது அவசியமானது அப்படின்னு நான் நினைச்சேனோ அதை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். உடனே கடவுள் சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்டதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ், இன்னும் 6 மாதங்கள் கழித்து இதே இடத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். 6 மாதங்கள் உருண்டு ஓடிடுச்சு, போன வேகமே தெரியல. கடவுள் குறிப்பிட்ட நாளன்று சொன்ன தேதியில் அதே இடத்திற்கு அவரை சந்திக்க வந்தார். கடவுளாச்சே, சொன்ன சொல் எப்படி மாறுவாரு? அவரை சந்திச்சதும் என்னப்பா மகிழ்ச்சியா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். அவர் கரிசனையா கேட்டாலும், இந்த மனிதர், கடவுளே என்ன மன்னிச்சிடு, உன்கிட்ட இருந்த தவறான கொடையை நான் வாங்கிட்டேன். அழகா இருந்தது முதல்ல சந்தோஷமா இருந்தது. என்னுடைய அழகால் வசீகரிக்கப்பட்டு என்னை பலர் தேடி வந்தனர், என்னோட நல்ல உறவுகளாக வாழ்ந்தனர். ஆனால் காலப்போக்கில் தான் எனக்கு தெரிந்தது, அவர்கள் அன்பு செய்வது என்னுடைய அழகை மட்டுமே, என் மனதை அல்ல. மேலும் உடலுடைய அழகு நிரந்தரமானது அல்ல என்பதையும் இந்த 6 மாதங்களிலேயே புரிந்து கொண்டேன் அப்படின்னு மனசை திறந்து மடமடன் கடவுள்கிட்ட கொட்டிட்டாராம். பரவாயில்ல, வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்ட, அது போகட்டும். சரி, மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்றதுக்கு வேறு என்ன அவசியம் அப்படின்னு நீ நினைக்கிற? அதை நான் தரதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா அதுவும் ஒரே ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு சில வினாடிகள் யோசிச்சாராம். கடவுளே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. காரணம், இந்த பணம் கையில வந்ததும் பல வசதிகளையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தேடி கொடுக்குது. எனக்கு நிறைய செல்வமும் பணமும் வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாராம். கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் அமைதியாயிருந்த கடவுள், நீ கேட்டவாறு உனக்கு கொடுக்கப்பட்டது, அருகில் உள்ள பெட்டியை பார் அப்படின்னு சொன்னாராம். புதுசா ஒரு பெட்டி இருந்தது, அதை திறந்து பார்த்தா அவருடைய கண்ணை அவரால் நம்ப முடியல. அவ்வளவு சொத்து சுகங்கள் அத்தனையும் உனக்கு தான், உன்னுடைய விருப்பம் போல நீ செலவு பண்ணலாம், இன்னும் 6 மாசம் கழிச்சு இதே இடத்துல சந்திப்போம்னு சொல்லிட்டு கடவுள் மறுபடியும் கிளம்பிட்டாரு. எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது, இனி கடவுளுடைய உதவி கூட எனக்கு தேவையே படாது அப்படின்ற எண்ணத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாராம். இப்பவும் 6 மாசம் முடிஞ்சு போச்சு, கடவுளை சந்திக்க வேண்டிய நாள் வந்தது. என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நபர் கடவுளை சந்திக்கணும், வரம் கேட்கணும் அப்படின்னு கடுமையா தவம் இருந்தாரு. கடவுளும் நேர்ல வந்து வரம் கொடுத்தாரு. முதல் வரம் உடல் அழகு. 6 மாதங்கள் கழிச்சு கடவுளை சந்திக்கும் போது தேவையில்லாம எனக்கு கொடுத்த வரத்தை நான் வீணடிச்சிட்டேன், எனக்கு இது வேண்டாம், மனிதர்கள் தேடி ஓடுறது பணம் மட்டும்தான், அதை மட்டும் கொடுங்கன்னு கேட்டாரு. கடவுள் அதையும் கொடுத்துட்டாரு. இப்ப 6 மாதங்கள் கழிச்சு மறுபடியும் சந்திக்க கூடிய சூழல். கடவுள் என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்கும்போது சோகத்தோட பதில் சொன்னாராம். அவருடைய வார்த்தைகள்ல கசப்பு இருந்தது. கடவுளே மறுபடியும் என்ன மன்னிச்சிடுங்க, பணத்தையும் செல்வத்தையும் வச்சு மகிழ்ச்சியா தான் இருந்தேன், திடீர் பணக்காரனா மாறினதும் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் என்ன தேடி வந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்ல தான் புரிஞ்சது, என்னை சுத்தி எல்லாரும் இருக்கிறது இந்த பணத்துக்காக மட்டும்தான். பணக்காரனா மாறிட்டேன், அறுசுவை உணவு இருக்குது, பசி இல்ல, களியாட்டம் இருக்குது, மன நிறைவு இல்ல, நிம்மதியான தூக்கம் இல்ல, அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கடவுள், ஒண்ணு கவலைப்படாத, வாழ்க்கையில இன்னொரு பாடத்தை நீ கத்துக்கிட்ட, அதுவே எனக்கு சந்தோஷம். அழகு செல்வம் இதெல்லாம் தர முடியாத நிலையான மகிழ்ச்சி வேற என்ன கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நல்லா யோசிச்சு அடுத்த வரம் கேட்டாராம். பேரும் புகழும் மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்ற நம்பிக்கையோட பிறர் தரக்கூடிய பாராட்டு அங்கீகாரம் அப்படின்றத வரமா கேட்டாராம். வழக்கம் போல 6 மாசம் கழிச்சு சந்திக்கிறதா சொல்லிட்டு கடவுள் போயிட்டாரு. பேரும் புகழும் வந்ததும் வானில பறக்கக்கூடிய உணர்வு அவருக்குள்ள வந்தது. இதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சவர் மனசுக்குள்ள நாளாக நாளாக ஒரு நெரிடல். இந்த புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் என் ஆள் மனதை தொடாததன் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாராம். பணமும் பாராட்டும் என்னோடு இருந்தாலும் மனமும் மகிழ்வும் என்னிடம் இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோட கடவுளுக்காக காத்திருந்தாரு. மறுபடியும் 6 மாதங்கள் கழிச்சு கடவுள் வந்துட்டாரு. என்னப்பா நீ தேடின நிறைவு அடைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ கடவுளே என்ன மன்னிச்சிடுங்க, பேரும் புகழும் நான் தேடக்கூடிய நிறைவை கொடுக்க முடியல, அப்படின்னா வேற என்னதான் வேணும் கேள் அப்படின்னு சொல்லிட்டாராம். நான் கேட்ட எதுவும் வாழ்க்கையின் நிறைவையும் நிம்மதியையும் தர இயலாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக எது சரியானதோ எது எனக்கு தேவையோ அதை நீங்களே எனக்கு கொடுங்கள்னு சொல்லிட்டாராம். கடவுளே இது வேணும் அது வேணும் அப்படின்னு தவறான விஷயங்களை நான் கேட்டுட்டேன், வாழ்க்கையுடைய நிறைவையும் நிம்மதியையும் நான் கேட்ட எதுவுமே தர முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆக என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது எதுவோ தேவையானது எதுவோ அதை நீங்களே எனக்கு தாருங்கள் அப்படின்னு கடவுள்கிட்டயே சரண்டர் ஆயிட்டாராம். நல்லது மகனே, வாழ்க்கையின் நிறைவாகிய அன்பை என்னிடமிருந்து பெற்றுக்கொள், அன்பை கொடுப்பதும் பெறுவதுமே வாழ்வின் வழி என்பதை அறிந்து கொள்ளு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாராம். இப்போ கடவுளை காணும் அப்படின்ற தேடலோட நன்றி கடவுளே, வழக்கம் போல் 6 மாதம் கழித்து உங்களை சந்திக்கும் போது என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு பதில் மட்டும் சொன்னாராம். அப்போ மறுபடியும் குரல் மட்டும் கேட்டதாம், மீண்டும் நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் நிறைவின் வழியை நீ கற்றுக்கொண்டு விட்டாய், சென்று வா, அன்பையே விதைத்திடு, அன்பையே அறுவடை செய்திடு அப்படின்னு சொல்லி அந்த குரலும் மறைஞ்சு போச்சாம். ஆமா நேயர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து வாழ்க்கையில முக்கியமானது அப்படின்னு நாம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே தற்காலிக மகிழ்ச்சியை தரக்கூடியது, மனதின் நிறைவை உணர முடியாமல் தடுக்கக்கூடியது. ஆனால் அன்பான மனநிலை, அன்பான வார்த்தைகள், அன்பான செயல்பாடுகள் நிறைவை தரக்கூடியது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழ ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யார் வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 1,80,000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வுத் தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 2.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய குரலை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பல வேலைகள்லாம் வந்து போனால என்னாலுமே வந்து வர முடியல. நான் வேலைக்கு வந்தேன், ஆனால் வந்து ஷோ தான் வந்து பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. எதாவது அது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் ஒரு சின்ன ஒரு வேலையை, ஒரு இரண்டு நாள் வேலையாக வந்து வெளியூர் வந்து போயிருந்தேன். அங்கே போயிட்டு நம்ம ஊருக்கு வரும்போது இங்கே ஊரில் ஒரு சிலு சிலு சிலர்னு ஒரு காற்று, ஒரு நல்ல மழையும், ஊர் ஃபுல்லாக அப்படியே அந்த ஈரமும் அப்படி இருக்கப்போ அது பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஊரில் வெயில் அடிக்குது, அந்த பக்கம் நல்லா வெயில் போட்டு கொளுத்தி விட்டுருச்சு. நான் போன ஊர் சைட்லாம் இங்கே வந்து பார்த்தா மழை பெய்யுது. அதுவும் நம்ம ஊரில் ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக வந்துருந்துச்சு. மழைக்கு ஒரு நன்றியே சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்றைக்கி 13 அக்டோபர் 2026 காலை நேரம் 7:08 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இனக்கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வடகிழக்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. இந்த வடகிழக்குக்கு காற்று மாறும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல மழைகள் வந்து கிடைக்குது. வடகிழக்குக்கு ஒரு நன்றி. வடகிழக்கு திசையிலேருந்து 23 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 29 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கி பெரிய அளவில் வந்து கிடையாதுன்னு இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இப்போதைக்கும் வந்து வருமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து வருமா, இதில் மதிய நேரங்களில் உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த மழைக்காலத்தில் வந்து மழை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே வந்து போவேனா, ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் டக்குன்னு வந்து மழை வந்துடும். நேற்று நைட்டுக்கு லைட்டாக வந்து ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு நல்ல மழை வந்து வந்து தான் வந்து அறிகுறிகள் வந்து தெரியப்படவில்லை. இன்றைக்கி மழை வந்து வரும் வராது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ளேயே அந்த இருக்கு, பார்ப்போம் வருதா இல்லையானு. வந்தால் சந்தோஷம்தான், அதுவும் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக வருது. கரெக்டாக 8 மணிக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி 8 to 9 தான் மழை வந்து வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் எல்லோரும் வெளியே அதிகமாக நடக்கிறது. ஒரு 9:30 மேலே வந்தால் எல்லோரும் ஸ்கூலில் கிளாஸில் போய் உட்காந்துலாம், சரி கிளாஸில் உட்காந்துட்டு மழையை பார்க்கலாம், இங்கே போகும்போதே நனைஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுது. பார்ப்போம், ஒரு 9 மணிக்கு மேலே மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்த பாடல் வந்துட்டே இருக்குது. கனா திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: இந்தியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால் டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாதம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனால் ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனால் இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை போகிறோம். அப்போ வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி இப்போ சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊட உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வள வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPS இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அங்கே தெரியும் சொல்லுவாங்க, எங்கே தெரியும் சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை நீவாடு சரியில்லை சரியில்லை மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாங்கி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காவது போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி சில்வஸ்டியான்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான் சொல்கிறார். எனக்கு எரிச்சலாக போச்சு. இதனால என்னடா வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன ஒன்னா இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இந்த அங்கிட்டு விடுவோம் சொன்னா. டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். அங்கிட்டு பிடிச்சி அவர் தானே கானா கம்பில் இருக்கார், ஓட்டியாக இருக்கார். அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு, வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கு. 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSIFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSIFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம மீனவர்களுக்கு எல்லா காலத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மீன் வளம் வந்தாலும் சரி, நல்ல ஒரு வியாபாரம் ஆனாலும் சரி, நல்ல ஒரு தொழில் அமைஞ்சாலும் சரி, ஒரு பிரச்சனை ஒரு உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி உறுத்தல் அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு மீன்களோட விலைகள் வந்து ஏறுது, மீனோட டிமாண்ட் வந்து கூடுது அப்படின்னா அந்த நேரத்தில் மீன் பாடே வந்து பெருசாக வந்து கிடைக்காது. இப்போ எல்லா மீனுக்கு அந்த விலைகள் வந்து குறையுது, டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நிறைய மீன் வந்துடும். அப்படி மீன் வர வர இன்னும் அதிகமான டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே மீனை வாங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து போயிட்டுருக்க நேரத்தில், அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான மீன், அது நேற்றுல நம்ம பாம்பல்ல நிறைய மீன் வந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து ஒருத்தவங்க போட்லேயே வந்து மூணு சூரிய மீன், ஒன்று தலா 100 கிலோக்கு மேலே இருக்கக்கூடிய சூரிய மீனாக வந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மீன்கள் வந்து கிடைக்குது, அதை விற்கிறதுக்கு நம்ம மீனவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சவாலாக வந்துருக்கு. அதனால் ரேட்டு வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க, பாதிக்கும் குறைவாக வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய மீன்களோட அந்த மீன்கள்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு தொழில் நடக்கும், நல்ல ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்ற சூழலில் நிறைய பிரச்சனை ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணங்களாக ரெண்டு காரணங்களும் சொல்கிறாங்க. முதல்ல ஏற்கனவே போயிட்டுருக்க இந்த புரட்டாசி மாதம், அதுலேயும் இப்போ நவராத்திரி சீசனாக வந்துருக்கிறதுனால இன்னொரு 10 நாளுக்கு இன்னும் அதிகமான மக்கள் வந்து இந்த மீன்கள் சாப்பிட்றது வந்து தவிர்த்துறாங்க. நம்ம மீனவர்களே நிறைய பேர் வந்து இந்த சீசனில் வந்து மாலைப்பட்டிருப்பாங்க, அவங்களும் வந்து சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் தவிர்த்துறாங்க. இது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி மங்களூர்லேருந்து அதிகப்படியான மீன்கள் வந்து கேரளாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணப்பட்டுருக்கு. இந்த சூழலில் அங்கேயே அதிகப்படியான மீன்கள் கிடைக்கிறதுனால நம்ம ஊர்லேருந்து நம்ம பாம்பன் ராமேஸ்வரத்துலேருந்து கேரளா வரைக்கும் போகக்கூடிய மீன்களுக்கான தேவை வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ தேவை வந்து குறைஞ்சனாலையும் புரட்டாசி மாதத்தில் அதிகமான மக்கள் வந்து மீன்கள் சாப்பிடாதனாலையும் மீன்கள் இருந்தும் நம்மளுக்கு நிறைய மீன் இருக்குது, அதை விற்கிறதுக்கு சரியான வியாபாரிகளும் சரியான இடங்களும் இல்லாமல் நம்மளோட மீனவர்கள் மீன்களை குறைஞ்ச விலையில் வந்து விற்றுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நல்ல ஒரு சீசனாகவும் இருக்குது, இந்த மீனோட தேவையும் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க பிடிச்சிருந்த மீனுக்கு எக்கச்சக்கமான லாபத்தை வந்து அவங்களுக்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அப்படித்தான், இந்த மாதிரியான ஒரு சூழல் நான் வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக எந்த சீசனில் குறையுதோ, தேவை வந்து குறையுதோ, அப்போ தான் மீன்களோட பாடு அதிகமாக வந்துட்டு இருக்கு. சரி, படுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நெஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: எப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். மரங்களோட தேவை அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பற்றி பல வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சின்ன வயசில் நம்ம 1வது படிக்கும் போதுலேருந்து மரத்தை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியெலாம் எடுத்துகிட்டு மரங்களுக்காக நம்ம ஒரு தனியாக ஒரு அக்கறை வந்து செலுத்துவோம். ஆனாலும் வந்து அந்த அக்கறைனா எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மரமாச்சு இனமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி சாச்சு தூக்கி போட்டு ஃப்ளாட்டை போடுற அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த நேரத்தில் பணம் தான் முக்கியம். நம்மளுக்கு மரம் வந்து ஒரு முக்கியமான தேவையாகவும் இருக்காது. மரம் இங்கே ஒரு மரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, அடிச்சு நவட்டி விட்டு போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன மரமாக இருந்தாலும் சரி வெட்டி வீசிடும். ஏன்னா நம்மளுக்கு வீடு கட்டணும்ல அந்த இடத்துல, மரம் இருந்தால் வீடு கட்ட முடியாது, அப்புறம் எப்படி நம்ம வந்து வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த மாதிரி ஒரு சில பிளானை பண்ணும். அப்படி நீங்கள் யாராவது மரத்தை வந்து வெட்ட போகிறீங்க,

மரத்தை வந்து வெட்ட வேணாம், அதை இடமாற்றம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் அந்த மரத்தை அகற்ற போகிறோம் இல்லை வெட்ட போகிறோம், இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மரம் அது அந்த மரத்தோட தேவை, அது எவ்வளோ நாள் வந்து இருக்கும், நல்ல செழிப்பான மரமாக வந்து இருக்கா அப்படிங்கிறதுனா பார்த்துட்டு அது எங்கே வைக்க முடியும், ரொம்ப பெரிய மரமாக இருந்தால் அதை அகற்றதே பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும், அது மாதிரி அதை கொண்டு போக முடியுமா, அதுக்கான வசதினா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஏற்புடையாத இருந்தால் அந்த மரத்தை அங்கேருந்து அப்படியே கொண்டு போய் இன்னொரு இடத்துல வந்து நட்டு வச்சுருவாங்க, அது அவங்களோட வேலையாக வந்து முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை தெரியப்படுத்த வச்சு செய்கிறோம் நீங்கள். அதனால் இந்த மாதிரி இப்போ யாராச்சும் மரம் வெட்ட போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரத்தை வெட்ட போகிறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த எண்ணெய் நோட் பண்ணி வச்சுங்க, அவங்கள ஒரு கால் பண்ணி இந்த மரத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், இது என்ன மரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், அவங்கள வந்து கேட்டு அந்த மரத்தை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் அதை வாழ வைக்கட்டும். அது என்ன அப்படின்னா 8608776 5 6, இதுதான் அந்த எண், 8608776 5 6. ஒருவேளை இந்த எண் வந்து உங்களுக்கு சரியாக வந்து மறந்துட்டீங்க, 7 நோட் பண்ணல அப்படின்னா, நம்ம கடலோசை கூட ஃபோன் பண்ணி இந்த எண்ணை கேட்டுங்க, கேட்டுட்டு எப்போ வேணால் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பாதுகாக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா மரத்தையும் பாதுகாப்போம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு நம்ம கடைக்குள்ளே வந்து இருக்கும்போது ஒரு வியாபாரி வந்து வந்தாங்க. ஒரு வியாபாரி அவங்க வந்து அரிசி கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்னால் வந்து கேட்டு கடைகளுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பில்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் அவங்களை பார்த்தோட எனக்கு அவங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு. போய் ஒரு 2 நிமிஷம் அவங்கள்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, எதுக்கு அரிசினா ரேட்டு கூடுது, என்ன கதை, எதுக்கு இவ்வளோ வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது வரத்து வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் வந்து வந்துச்சுன்னா ரேட்டு குறையுமா அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம தமிழ்நாட்டு அரிசி வாங்குறதே கிடையாது, நம்ம இப்போ இங்கே விற்பனை செய்கிற எந்தெந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எதுவுமே தமிழ்நாட்டு அரிசியே கிடையாது, தமிழ்நாட்டு அரிசியில் நம்மளுக்கு வடநாட்டுக்கோ இல்லை வேறு வேறு மாநிலங்களுக்கோ போகும், நாம் வாங்குறது எல்லாம் ஆந்திரா அரிசி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டு அரிசி சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம தமிழ்நாட்டு அரிசி சாப்பிட்றதில்ல, இது கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கனால நம்ம வந்து வாங்குறதில்ல, ஆனால் பெரிய அரிசியும் கிடையாது, நம்ம அங்கேருந்து வாங்குற அரிசியுமே பாலிஷ் பண்ணி அதை வந்து சின்னதாக்கி தான் வந்து தனியாக மூட்டைப்போட்டு வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அடுத்து இந்த விலைக்கு வாங்க, விலை என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, அங்கே அந்த ஆந்திராலேருந்து வரக்கூடிய அந்த வரத்து அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, அங்கே மழை ரொம்ப நாளாக வந்து இல்லை, அந்த ரொம்ப நாளாக நீண்ட மழை இல்லாத காரணத்தினால அங்கே அரிசி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடுச்சு, அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ரேட்டு வந்து இதுவுமே கூடுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வந்து கூடும் அப்படின்னா, ஒரு மூடை அது அந்த ஒரு கம்பெனி அவங்களோட கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஹை ரேட்டில் வந்து இருக்கக்கூடிய கம்பெனியை வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2000 ரூபாய்க்கு வந்து விற்கிது, இன்னும் 2 நாளில் அது 2100 ரூபாயை மாறும், கரெக்டாக தீபாவளிக்குள்ளே இது 2600 ரூபாயாக வந்து மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. 2600 ரூபாயா? அப்போ 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டால், 1 கிலோ 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கும் நாங்கள் அந்த தீபாவளிக்குள்ளேயே ஒரு கடைகளுக்கு எல்லா கடைகளுக்கும் கொடுக்குற ரேட்டு நிச்சயமாக 1 கிலோ 100 ரூபாயாக தொற்றும் அப்படின்னு சொன்னாங்க. இது நிச்சயம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் குறையுமா வரத்துனா வந்துட்டு அப்படின்னா, நிச்சயமாக குறையாது. ஒரு தடவை ரேட்டு வந்து கூடுச்சுன்னா அது கூடுனது தான், அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்கு எந்த கம்பெனியுமே முன் வர மாட்டாங்க. இது வந்து எந்த வியாபாரத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ரேட்டு கூடுச்சுன்னா ரேட்டு கூடுனது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இனிமேல் நம்ம கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு மேலே வாங்கணும், 110 ரூபாயாச்சும் வந்து வந்துடும், அந்தளவுக்கு சில கம்பெனியில் 95 ரூபா 100 ரூபாய்க்கு வந்து வந்துடும். இவ்வளோ ரேட்டு வந்து கூட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு மக்களே, இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவங்களும் தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 11,217 ரூபாய், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,710 ரூபாய், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,396 ரூபாய், 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,09,680 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு தினம் வந்து இருக்கு. நம்ம உலக அளவில் இந்த பேரழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தடுக்கணும், அதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு தினத்தை வந்து வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி தினம், எதுக்காக இப்படி ஒரு தினம் அப்படின்னா, இந்த பேரழிவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய அளவில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு சுனாமி வந்து வருது அப்படின்னா, சுனாமி வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி ஒரு சுனாமி வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த சுனாமி வரும்பொழுது தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த புயலையும், புயல் வருது கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்க மட்டும்தான் வந்து சொல்ல முடியுமே தவிர, இதை நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம தடுத்து நிற்கிறதுக்கான முடியாது. அதனால தான் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்குவோம். நம்மளுடைய இந்த நிலத்தை வந்து நல்லபடியாக வந்து பாதுகாப்போம், நம்ம நிலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரிவர வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே முன்னாடி நம்ம ஊரில் மணல் மேடுகள் இருந்த சமயம், இந்த மணல் மேடுகள்ங்கிறது நம்மளோட ஊரே நல்லா வந்து பாதுகாத்து வச்சுருக்கு. அதே மாதிரி பவளப்பாறைகளாக இருக்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கணும். இந்த இயற்கை பேரழிவுகளை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் இப்படி ஒரு தினத்தை வந்து வச்சுருக்காங்க. தினத்தை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் எந்த அளவுக்கு நம்ம பூமியை இயற்கையை நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ, அதுவும் அதுவோட அவங்களோட வந்து பிரச்சனைகளை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கும், நம்மளும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம். இப்படி இருக்கக்கூடிய தினம் தான் இன்றைக்கி. அதனால் இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம். ஏற்கனவே அந்த மரத்துக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி தான், அது மாதிரி இயற்கையை நல்லபடியாக வந்து பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வருங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடுத்தரெலாம் வரும். மஞ்சக்கடுத்தரெலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றி அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடுத்தரெலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னா கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடை குளிக்க போகணும், வள்ளகளிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வள்ளத்துக்கு டீசல் வள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க டீசல் பிடிச்சிட்டு அரிசிசமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளுங்க வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்ட இருந்தது அந்த டீசல் பழுக்கு அதை எடுத்துட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி 4 மணி நேரம் ஆக்கிரும். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் நடந்து நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை முனை இருக்கல விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்கேருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்தியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
2: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவருடைய தோழருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மரிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொக்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம குரூப் 4 தேர்வை டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தேர்வுகளில் இந்த குரூப் 4 அப்படிங்கிறது ஒன்று அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை தரக்கூடியதும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான். கிட்டத்தட்ட 6574 இடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதில் பத்தாம் வகுப்பு 12 வகுப்பு பட்டப்படிப்பு முடிச்ச யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட 30 வயதுலேருந்து சில ஒதுக்கீட்டு பிரிவுக்கு 40 வயது வரைக்குமே வந்து இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 10 வகுப்பு மேலே முடிச்சிருந்தா உச்சவரம்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்ற இரண்டு முறைகள் வந்து இருக்கும். அதனால நீங்கள் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்கிறீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம ஊரிலே கோச்சிங் சென்டர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோட முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சு உட்காந்து படிங்க. நல்ல ஒரு தேர்வு வந்து இருக்குது, அந்த தேர்வுக்கு வந்து படித்து நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இப்போ அது விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. tnpsc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். tnpsc.gov.in இதில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், பர்சனல் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பிரிவுகளில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:43 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் ஒரு முறை நம்ம அரசு வேலைகளுக்கு வந்து படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நல்லா உட்காந்து படிங்க. நிறைய தேர்வுகள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது குரூப் 4 போகணுக்கப்புறம் குரூப் 2 வந்து வரும். அதுக்கப்புறம் 6-7 அதெல்லாம் அடிக்கடி நடத்திட்டே இருக்காங்க. அப்படி நிறைய தேர்வுகள் இருக்குது. எப்போ வேணால் அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து தேர்வு வெளியிட்டே இருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் தேர்வுகளை நல்லபடியாக வந்து எழுதுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், படிக்கிற எல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய். சி யூ மக்களே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒருவார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் $30 டிரில்லியன் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3200 கோடி

0: ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். ஒருத்தரை வந்து பிடிக்கலைனா ஒதுங்கி போவது வந்து நல்லது, ஏனென்றால் அவர்கள் தரத்துக்காக நம்மளை வந்து தாழ்த்தி விடுவார்கள். அதாவது விலகி போவது வந்து நம்மளுக்கு வந்து சுயமரியாதையும் நம்மளுடைய நிம்மதியும் வந்து காப்பாற்றும். எனது அன்பான உறவுகளே, உங்களுக்கு இந்த டைலாக் பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே, அதாவது மக்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படியே வந்து ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து முன்னாலத்து அழகாக கொழுவை கொண்டாடி இருக்காங்க. நம்ம மைசூருக்கு அடுத்து நம்ம ஒரு பெரிய தசரான்னா நம்ம முத்தாரம்மன் கோவில் குலசேகர பட்டணத்தில் இருக்குது. அங்கே வந்து நல்ல 10 நாளுமே ரொம்ப திருவிழா சூப்பராக இருக்குமா? அதாவது ஆஞ்சநேயர் வேடம், காளி வேடம், முருகர் வேடம், எல்லா வேடமும் போட்டு மக்கள் அப்படியே வந்து ரொம்ப அப்படியே ஒன்றிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. மக்களே, சல்லித்தோப்பில் இருந்து ஒரு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க சசிப்ரியா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. லக்ஷி அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சசிப்ரியா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் சிறப்பான பிறந்தநாளை எல்லோரும் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு கேட்போம் மக்களே.
1: வணக்கம், நான் சித்தார்கோட்டையிலேருந்து வித்தியாசமாக பேசுகிறேன். இன்னைக்கு என் மகன் மூத்தோட முப்பது காப்பாண்டி பிறந்த நாள். அவளுக்காக பட்டாகத்தி பைரவன் படத்திலிருந்து ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டி. நன்றி, வணக்கம்.
0: ரிஜாசாப் அவள் என்னன்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தெளிவாக சொல்லலை, வந்து சரியாக கேட்கலை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க மயனுக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பட்டாக்கத்தி பைரவன் அந்த படத்திலிருந்து இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 பாடல் கேட்க வாருங்கள் மக்களே.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சுவோம். அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. அதுக்கு எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும். மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரையை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை வள விட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் எடுத்து ஓடியாரோ 3 ஏறி நல்லா படுத்து உறங்குற நான் காணால ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோ பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி என்ன எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறி நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறி எங்கே பார்த்தாலும் வலை வெறு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், விட்றான் வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 1-2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல் ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூரல். அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அப்போ ஒரு 5 டன் வள்ள லோடு. அவ்வளோ மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSIFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSIFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 26 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தான் மக்களே. இன்னைக்கு வந்து கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்துல இருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு மலைகள் அப்பப்ப ரெண்டு நாளா தூரிக்கிட்டு இருக்கா, அதுக்காண்டி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க, சங்கீத மேகம் அப்படிங்கிற பாட்டு. அடுத்து அந்தோனி ஸ்டான்லி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவெல்லாம் நதியாக ஓடும். அவங்களும் நல்ல ஒரு பாடல் தான் கேட்டிருக்காங்க. டி எஃப் சௌந்தரராஜன் அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்
2: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன் நான் சித்தார்வூர்லேருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்று பிறந்தநாள் காலம் எனது அண்ணன் மகள் மப்ருகா பானுக்கு வந்து 30வது பிறந்தநாள். சீரும் சிறப்போடும் நீண்ட ஆயுளோடும் இருக்கணும். அதுபோல் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், புது உடுப்பும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக உள்ள தேவை காப்பிடத்திலிருந்து அழகிய லீலா அந்த பாட்டை எனக்காகவும், என் குடும்பத்தாருக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் குடும்பத்தாருக்காகவும், என் மகளுக்காகவும் இந்த பாட்டை போடவும். சித்தார் ஊரிலிருந்து தொகையை கொடுப்பாங்க. தங்க நிமாவ நிகழ்ச்சி வழங்கும் தங்கமானன் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதுபோல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.
1: நன்றினா சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌபிக் ரஹ்மான். அவங்க அண்ணன் மகள் மப்ருகா பான் அவங்க வந்து 30வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களா, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. உள்ளத்தை அள்ளித்தா அந்த படத்திலிருந்து ஆன்ட்லி ஸ்டாட்லின் அவங்களும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை முத்தான மூன்று பாடல்களும் வருது தொடர்ந்து இளைஞ்சிருங்க. வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. யாருக்கு வாழ்த்து? என்ன பாடல்?
3: நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
3: கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு விருப்பப்படல செவந்தி தோட்டத்திலே வித்துக்கள் தொட்டு கொண்டது. அதை
1: ஆஹா, அழகான நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி.
3: ஓகேண்ணா.
1: அக்கா மடத்துல இருந்து ராஜு அவங்க தான் வந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு வலி வந்து நிறையா அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம படுக்கிறோமா, உடம்பு காலுகை எல்லா இடமும் வலிக்குது. இதுக்கு வந்து வேப்பெண்ணு, விளக்கெண்ணு, இழுப்பெண்ணு, புங்கண்ணு, நல்லெண்ணெய் இந்த நாளையும் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். கொதிக்க வைக்க முன்னாடி நம்ம எடுத்துக்கிற பொருட்கள் என்னென்னா, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கரஞ்சீரகம், கொஞ்சம் கடுவுளுந்து, இதுகளை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய்களை கொதிக்க விடணும். இதோட சேர்த்து கொதிக்க விட்டோம்னா நல்லா கருப்பு ஆயிரும். ஆனால் வந்து என்ன, முருக விட்டுறக்கூடாது எண்ணெயை. இதை நம்ம கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கிட்டு கண்ணாடி பாட்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கிறணும். ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல போட்டோம்னா உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: இருந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. கமலி கமலேஷ் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தசராவுக்காண்டி ஒரு அழகான பாடல் தசரா படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கலையரசி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு மலையரசிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹீரோ படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ராஜீவ் அண்ணனும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 1996 வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு டைட்டின் கோப்பை அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது 1996 வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 83 கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கேன்னு வைங்களேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இப்போ தமிழில் போடுறது புரியும்ல, அப்போ வந்து தமிழில் வந்து விளங்காது. அப்போ பழம்பெரும் ஜாம்பவான் ஆஸ்திரேலியாவோட நம்ம மோதிரம் அவங்க நல்ல ஒரு 250 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஆளுக்க பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிட், கங்குலி அவங்க உள்ள ஆளுக மோங்கியா இல்லை நிறையா பேர் இருந்தாங்க. ஒரு 4 விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. பார்த்தா சூப்பர் ரன்களே அடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவங்க வந்து இறங்கினாப்புல அவங்க ஒரு 55 ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 69 ரன்னுக்கிட்ட 8 விக்கெட்டு இழந்துருச்சு. சரி முடிஞ்சிடா, இதோட நம்ம இந்தியா தோத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு பார்க்கும்போது அந்த ஊர் மண்ணின் மைந்தர்கள் நம்ம அணில் கும்பலையும் செவக ஸ்ரீநாத்தையும் இறங்கி சும்மா வெள்ளு வெளுன்னு வெளுத்து விட்டு 49வது ஓவர்லேயே அந்த மேட்சை வந்து திருப்பி வச்சாங்க. திருப்பி அடித்து நம்மளுக்கு வந்து வெற்றி சேர்த்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள், ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தான 3 பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு தலைப்போடு சந்திக்கும் வரை உங்களில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:07 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். நேத்தி நேரம்னா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மழை அப்படி பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மழையும் காணும் வெயிலும் அந்தாந்தான் அடிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் லைட்டா மழை பெஞ்சா இந்த இதுக்கு அப்படியே ரொம்ப இதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு உங்களோட எந்த ஊர்ல மழை பெய்யுதோ அந்த இதையுமே நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களா, நம்மளை யாராவது கிண்டல் பண்ணிட்டா நமக்கு கோபம் வரும். உடனே ஏன் என்னை கிண்டல் பண்ணுற அப்படின்னு கேட்போம். ஆனால் அதே நாம் இன்னொருத்தரை கிண்டல் பண்ணும்போது மட்டும் அட சும்மா தானே சொன்னேன், இதுக்கு போய் ஏன் கோபப்படுற அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாம் மட்டும் இப்படி? நம்ம நண்பர்கள் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு மட்டும் 10 பேர் கிளம்பிடுவாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் குண்டாக இருந்தால் என்னப்பா நல்லா சாப்பிட்ற போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் ஒல்லியாக இருந்தால் அடே ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, காத்தடிச்சா பறந்து போயிடுற போலையே அப்படின்னு கேலி பண்ணுவோம். ஒருத்தர் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவோம். ஒருத்தர் உயரமாக இருந்தால் இன்னொரு மாதிரி கிண்டல் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கும்போது சொல்லவே வேண்டாம். ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா போதும், அதை அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறக்க மாட்டோம். இன்னைக்கு நடந்ததை நாளைக்கு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, நாளைக்கு நடந்ததை அடுத்த வாரம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வருஷ கணக்கா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை கேட்டு மற்றவங்க எல்லாரும் சிரிப்போம், நாமளும் சிரிப்போம். ஆனால் யார் கிண்டல் பண்ணுறோமோ அந்த ஆளுக்கு அது எப்படி இருக்கும்னு நாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம் ஏதாவது சொல்லிட்டா அட சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் நாம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசில் அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி, நம்மக்கிட்டயே கேட்டுக்கலாம். நம்மளை யாராவது 4 பேர் முன்னாடி வச்சு கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு இது பிடிக்கலை, நமக்கு அவமானமாக இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நாமளும் சிரிக்கிற மாதிரி காட்டிக்குவோம். ஏன்னா நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாம் வருத்தப்படுறத மற்றவங்க கிட்ட காட்டிக்க விரும்ப மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அந்த விஷயத்தை நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருப்போம் இல்லையா? இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க யாரை கிண்டல் பண்ணினாலும் நான் இப்படி தான் பேசுவேன், உனக்கு பிடிச்சா இரு பிடிக்கலைனா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட யாராவது அதே மாதிரி பேசிட்டா மட்டும் தாங்கிக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு செய்யும்போது மட்டும் இது எப்படி சரியாகும்? ஏன்னா சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட மனசை காயப்படுத்துறது நகைச்சுவை கிடையாது. நம்ம பேச்சை கேட்டு ஒருத்தர் மனசு விட்டு சிரிச்சா அது சந்தோஷம். ஆனா நம்ம பேச்சை கேட்டு ஒருத்தர் வந்து வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டா நாம அவரை காயப்படுத்திட்டோம்னு தானே அர்த்தம். அந்த வகையில் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம்னு நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்தில் தான் உருவக்கேலி அதிகமாக நடக்குது. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-449-3999. ஒருவேளை நீங்கள் உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ரோஹித்தண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்போம் வாங்க.
3: வணக்கம்னா உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் ரோஹித், நான் வந்து இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஆனா இப்ப ஒரு பாடி ஷேமிங், அதாவது நம்மளோட தோற்றத்தை வச்சு மற்றவங்க வந்து கலாய்க்கிறது உருவக்கேலி பண்றது அப்படிங்கிறது என்னென்ன ஒரு தவறான விஷயம் நீங்க நினைக்கிறீங்க?
4: அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து நக்கலாக பேசுறது வந்து பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். தவறான விஷயம் அது அவங்கள பொறுத்து அவங்க மனசை பொறுத்தது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நக்கலாக பேசுறது ஜாலியாக அந்த பையனும் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது சண்டைன்னு வரும்போதோ ஒரு ஃபைட்டுன்னு வரும்போதோ வார்த்தை தகவலில் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து அவங்கள வெளியே பார்க்க நக்கலாக தெரிஞ்சாலும் அவங்க மனசளவில் ரொம்ப பாதிப்பாக இருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா டிஸ்டர்ப் ஆவாங்க. அதை படிச்சுக்கிறவங்களா தான் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும், ஒர்க்ல இருந்தா ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும். நடந்திருக்காங்க அது அவங்களையும் அவங்களையும் பாதிக்காம அவங்க பேரண்ட்ஸுமே அது தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுமே ரொம்ப அதை பற்றி ரொம்ப பாதிப்பாக இருக்கும், அவங்களே ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
5: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
4: எனக்கு என்ன பாடல் வேணும், பத்தப்படுதலேருந்து செல்லமே மகளிர் பாடல்.
5: நன்றி.
4: நன்றி.
2: பொதுவாகவே இந்த உருவ கேலி அப்படிங்கிற ஒரு விஷயம், கிண்டல் கேலி எல்லாமே நம்ம பள்ளிக்கூடங்களில் தான் படிக்கும்போது வந்து இந்த விஷயங்கள் நடக்கும். அது வந்து நம்ம அரியா பருவத்தில் பண்ணுற ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே இந்த ரோஹித் அண்ணா சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் கூட இருக்கும்போது சரளமாக நடக்கும். அது அவங்க கஷ்டப்படுவாங்களா என்ன ஏது அதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆன் தி ஸ்பாட் நம்மளால எல்லாருமே சிரிக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே யாரை நம்ம கிண்டல் பண்ணமோ அவங்க மனசில் அந்த ஒரு கிண்டல் கேலி வந்து அவங்களோட மனசில் வந்து எந்த ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் ரோஹித் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம் நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்தில் தான் உருவக்கேலி அதிகமாக நடக்குது. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, பல வருஷமாகவே இது நடந்துட்டு தான் இருக்குது. ஒருத்தரோட உடம்பையும் நிறத்தையும் வச்சு கேலி பண்ணுறது இன்னைக்கு நிறைய இடங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். உருவ கேலிக்கு ஆளாகிறவங்க மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதை அனுபவித்தவங்களால் மட்டும்தான் அந்த வழி என்னன்னு புரியும். ஏன்னா நம்மளில் பல பேர் பள்ளி காலத்தில் உருவ கேலிக்கு ஆளாயிருக்கிறோம். உடம்பில் காயம் ஏற்பட்டால் சீக்கிரமாக ஆறிடும், ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் வாழ்நாள் முழுக்க ஆறாமலேயே இருக்கும். அதனால உருவக்கேலியில உருவக்கேலியை வந்து ஒரு விதமான வன்முறைன்னு கூட சொன்னாலும் தவறில்லைன்னு தான் சொல்லலாம். வறுமையால் கிழிஞ்சு போன ட்ரௌசரை நம்ம ரொம்ப ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, படிக்கிற காலத்தில் அந்த நாளையில் ஒரு சில பேர் கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாங்க, கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. அவங்களையெல்லாம் நம்ம பசங்க, கூட படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பசங்களை பார்த்து போஸ்ட் பாக்ஸ், அதாவது ட்ரௌசர்லாம் ஓட்ட இருந்தது அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, குண்டாக இருந்தால் எந்த கடையில் நீ அரிசி வாங்கி சாப்பிட்றேன்னு ஏளனமாக கேலி பண்ணுறது, கருப்பாக இருக்கிறவங்களை கேலி பண்ணுறது, உயரமாக இருக்கிறவங்களையும் குண்டாக இருக்கிறவங்களையும் பார்த்து கேலி பண்ணுறதுன்னு, இப்படி ஒருத்தரோட உடல் அமைப்புகளையும் நிறத்தையும் வச்சு கேலி பண்ணுறது இன்றைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. முகப்பரு இருக்கிறவங்களை கேலி பண்ணுறது, வயசானவங்களை பார்த்து பெருசுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதுன்னு இன்னும் பல வகையான உருவ கேலிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததாக களத்திலிருந்து வாஸ்கோட காமானா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி
5: சொல்லுங்க.
4: இப்ப நம்ம எல்லாரும் ஒரு நண்பர்களா இருக்கும் போது, ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, சில நேரத்துல வந்து நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உருவ கேள்வி வந்து பண்ணுவோம், அவங்க தோற்றத்தை வச்சு இந்த மாதிரியான கேள்வி வந்து பண்ணுவோம், அது அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பாத்துருக்கீங்களா பண்றது?
5: கடற்கரையில நிறைய நடக்கும், ஆளுக்கு தோற்றம் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சிலது நம்ம பார்த்தோம்னா, எப்பா அப்படிலாம் ஒரு அவருக்கு மனசு பின்படுற மாதிரி இப்படிலாம் பேசிக்க கொண்டு சங்கடப்படுறவர்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய வித்தியாசமான இதெல்லாம் பேசி எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அது அவங்க மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி தான், அது நம்ம ஒரு சிரிப்பு போகிறதுக்காக நம்ம சொல்கிறோம் கொடுக்குறோம், அதே அவங்க மனசில் ஒரு ரொம்ப சங்கடமாக நினைப்பாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன்.
4: அப்படி யாராச்சும் நீங்கள் பேசினாலும் நீங்கள் தட்டி கேட்பீங்களா?
5: பக்கத்தில் இருந்தால் கேட்பேன், ஏப்பா அப்படி பேசுறீங்க
3: நம்ம வாஸ்கோட அண்ணன் தான் களத்தில் நினைஞ்சிருந்தாங்க. பொதுவாகவே உருவ கேலி பண்ணுறது தவறான செயல் தான், தவறான ஒரு விஷயந்தான். ஒரு கூட்டமாக இருக்கும்போது, நண்பர்களோடு இருக்கும்போது, இல்லை வெளியிடங்களில் வந்து பெரிய ஆட்களாக இருந்தாலுமே இந்த உருவ கேலி பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது தவறு. ஒரு வேளை நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, நீங்கள் அந்த விஷயத்த இப்படிலாம் பண்ணாதப்பா, அவன் ஹேட்டாவான்ல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்து சொல்லிட்டு போகலாம். முடிஞ்ச அளவு அவங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி கூட நம்ம நம்ம நிதானமாக நாசுக்காக சொல்லிட்டு கூட நடந்து போகலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தவறு அப்படிங்கிறத தனியாக கூப்பிட்டு கூட பொதியிட அந்த கூட்டமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட தனியாக கூட கூப்பிட்டு போய் அவங்களோட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மகிழ்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்போ நான் என்ன செய்யறேன், என் பிள்ளைய சின்ன சிறுசாக இருக்கும்போது நாங்கள் குந்துகாலில் போய் இருப்போம். குந்துகாலில் இருந்தால் ரால் வலை போட்டு போயிருப்போம். ரால் வலையில் 6 மாதம் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்து பாலத்தை கழிச்சு தான் இங்கே வருவோம். அந்த ராலை சமந்துக்கிட்டு வந்து கம்பெனியில் போட்டுட்டு டீசல பிடிச்சிட்டு போவோம். அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் மல்லை வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கி வச்சுட்டு காட்டுக்குத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே போக குந்தால இன்னொரு இடம் இருக்குது, தண்ணி எல்லாம் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழிச்சு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடியும் சூட வலை வறுக்கும்னால அதை உரிச்சு காய போட்டுட்டு மறுபடி சூட தட்டை போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாணியம்பட்டினம் இருக்கா, வீரவாணியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருக்கும். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடு அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரைய வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் களை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, செகதாவட்டணம் போவேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி இழைக்காது, இடுப்புல இந்த அலைகளையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கும். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம் நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்துல தான் உருவக்கேலி அதிகமா நடக்குது. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தகவலுமே கொண்டு வந்திருக்கேங்க. மரங்களை வெட்டாமல் இடமாற்றம் செய்கிறதுக்காகவே நம்ம ராமநாதபுரம் கவர்மெண்ட் சார்பாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, தவிர்க்க முடியாத காரணங்களால் மரங்களை வந்து வெட்டியே ஆகணும், இல்லை அந்த இடம் மரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு வெட்டுறதுக்கு பதிலாக வேறு இடங்களில் வந்து இடமாற்றம் செஞ்சு வச்சுக்கலாம். பசுமையான ஊரா, பசுமையான நாடா, பசுமையான மாவட்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காகவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மரங்களை இலவசமாக இடமாற்றம் செய்கிற வேலை வழங்கப்பட்டு சேவை வந்து வழங்கப்பட்டு வருதுங்க. யாருக்காவது இந்த மரம் இந்த மழை நேரங்களில் வந்து இந்த மரம் கிளைகள் வந்து இந்த போஸ்ட் மர கம்பத்தில் விழுகிறது, கம்பிகளில் விழுகிறது, நமக்கு இடையூறா இருக்கு, அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா வெட்ட வேணாங்க. அந்த மரத்தை அப்படியே நீங்கள் எடுத்து வேற இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் யாரை இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கு, நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். 8608776 அப்படிங்கிற நம்பருக்கும், இல்லைன்னா

0: கேலி பண்ணுறவங்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களோட முன்னேற்றத்தை தடுத்து அவங்களோட நட்பை இழக்கிறதால நமக்கு என்ன பயன்? உருவக் கேலி பண்ணுறதுக்கு யோசித்து பார்க்கணும். பல திரைப்படங்களில் உருவக் கேலி சம்மந்தமான காட்சிகள் வைக்கிறவங்க பேரில் இன்னைக்கு இடம் பிடிச்சிட்டு தான் இருக்குது. நகைச்சுவைங்கிறது மற்றவங்களோட மனசை புண்படுத்தாத மாதிரி இருக்கணும். வார்த்தைகளால் மற்றவங்களோட மனசை நாம ஏன் காயப்படுத்தணும்? அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறத நாம் உணர வேண்டிய நேரம் தான் இது. மற்றவங்களோட உருவத்தை கேலி பண்ணுறதால கிடைக்கிற சந்தோஷம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். உருவக்கேலியால் மனசு உடைஞ்சு தவறான பாதைகளில் தவறான செயல்களில் போகிறவங்களும் இருக்காங்க. உருவக்கேலியால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இயல்பாகவே தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இப்படி பாதிக்கப்படுறவங்க மற்றவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் சமூகத்தில் மற்றவங்களோட பேசி பழகிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அவங்க தவிர்த்துக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததாக சகாயமேரியக்கா காலத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் அம்மா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்களா?
2: சகாயமேரி.
1: அதான் இந்த உருவக் கேலி அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியாது. எல்லா வயசுலயுமே சந்திச்சிருக்கோம். யாரையாச்சும் ஒருத்தவங்க அவங்க உருவத்தை வச்சு கேலி பண்ணிட்டே இருப்பாங்க, சிரிச்சு விளாடணும். அது சிரிச்சு எல்லாம் கடந்து போனாலும் அது கேட்கறவங்களுக்கு அது பாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த உருவக் கேலியை பத்தி?
2: அப்போ அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு ஏன்டா நம்ம இருக்கிறோம்னு சொல்ற மாதிரி தோணுது மனசு. இவெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம இருக்கமே சொல்றது ஓடினாலும் எதுக்குற எதிர்ட்டு எல்லாம் பேச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போற மாதிரி இருக்கு. நிறைய நேரம் அவங்களை இருந்து தூரமா போற மாதிரி ஏன்னா எதிர்த்த போய் நம்ம பேச்சு வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி.
1: உங்களுக்கு நடந்திருக்காது?
2: எனக்கு நிறைய நேரம் நடந்திருக்கு. எங்க வீட்டாளுக்குல நீ இப்படி இருக்க, நடக்க மாட்டு, கொள்ள மாட்டுக்க, கோயிலுக்கு போனா அந்த இடத்துல இருக்க வேண்டி இருக்கும். எல்லாரும் சுத்தி போவா, குளிக்க போவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. ஆனா எங்க கொண்டு இறக்கணும்னா அங்கேதான் இருப்பேன். திருப்பவனும் வரையில நீ கூட்டிட்டு
1: வருவானுங்க. நடக்க முடியாததை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க.
2: நீ ஊத்த வரதுனாலதான் நடக்க முடியல, குண்டா இருக்கிறதுனால நடக்க முடியல, அப்ப உடம்பு குறைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப போயிட்டு சரியான கஷ்டத்துல வந்தேன். எங்க அண்ணனே நீ போயிடுச்சு, நீ இப்படி இருக்கிறனால எங்க போய் எதாவது பார்க்க முடியல, பண்ண முடியல அப்படின்னு.
1: அது மாதிரி எல்லாரும் அவங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து என்ன யோசிப்பீங்க?
2: என் பெருசா நீ விட்டு போக மாட்டாங்க, அவங்க என் கூட தான் இருப்பாங்க. எங்க வேணாலும் என் கூட தரணும். அவங்களாம் குளிக்க போவாங்க, எல்லா இடத்துலயும் நீ பார்க்க போவாங்க, போக மாட்டாங்க. பூசைக்கு மட்டும் நீ கூட்டிட்டு போவா, காலையில வெளியே இருந்துச்சு அவங்களா தனியில குளிக்க கொடுத்து கூட்டிட்டு போவாங்க.
1: நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க?
2: நடந்து
1: போய் சாவு கும்பிடுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, பிடிச்ச பாட்டா?
2: நன்றி, வணக்கம்.
0: நம்ம சகாயமேரியக்கா தான் பேசியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் உடம்பு போடுறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்குது. இந்த சிசேரியன் ஆஃப்டர் மேரேஜ், குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உடம்பு போடுறது அப்படிங்கிறது ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக உடம்பு ஒரு சில பேருக்கு 100% பெண்களுக்கு வந்து உடம்பு போட தான் செய்யுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்களாலையும் நமக்கு உடம்பு போடுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இருந்தாலுமே நம்ம வந்து இந்த உடம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கவலைப்பட வேணாம். நமக்கு இந்தந்த வயசுல இந்தந்த உடம்பு இருந்தா அழகு, இருந்தாலுமே அது ஆபத்து அப்படிங்கறது சொல்லிட்டு உடம்ப குறைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு பாருங்களேன், நேரத்துக்கு தூங்கி பாருங்க, நல்லா வீட்டுல வேலையெல்லாம் நல்லா பண்ணி பாருங்க, நம்மளுக்கு ஓரளவு உடம்பு குறையும். இந்த உடம்பு நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:44 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமிலி ஜெனிஃபர். உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம்னு நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்தில் நீங்கள் ஏதாவது உருவக்கேலிக்கு ஆளாகியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம், தங்கச்சி மடத்துல இருந்து நெய்தல் பெண் பேசுறேன். உருவக்கேலி, உருவக்கேலிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிறர் மனசு சங்கடப்படும்னு நினைச்சு யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. வளத்தியா இருந்தா வளர்ந்துகிட்டவன் சொல்றாங்க, குட்டையா இருந்தா கூலப்பையன்னு சொல்றாங்க, பல்லு கொஞ்சம் எத்திருந்தா பல்ல பரு தேங்காய் விரிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்களை வந்து மாத்தே முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்றோம், அது நாளைக்கு வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு பேசுறதே கிடையாது. என்னோட பள்ளி பருவத்திலையும் பார்த்தோம்னா அந்த உருவ கேலிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்கூலில் வந்து இந்த ரேங்க் கார்டில் சைன் போடுறதுக்கு அம்மா மாதிரி வருவாங்கள்ல. அப்போ நான் படிக்கும்போது எங்கள் அம்மாவும் எனக்கு ஸ்கூலில் ரேங்க் கார்டு கையெழுத்து போடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, டோனா அவங்க அம்மாச்சி வந்திருக்காக, அவங்க அம்மாச்சி வந்திருக்காக, அவங்க அம்மா வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் அம்மாச்சி வந்து ரொம்ப முடியாதவங்க, அப்போ எங்கள் அம்மாச்சி வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மாவை தான் சொல்லுது, உங்கள் அம்மாச்சி வந்திருக்காக, உங்கள் அம்மாச்சி வந்திருக்காக அப்படின்னு. எனக்கு அப்போ ரொம்ப மனசு சங்கட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தை வந்து அடுத்தவங்க சொல்லியிருந்தாலும் மனசாரி போயிடும். எங்கள் அம்மா வந்து வயசு கம்மி தான், ஆனால் தாத்தா கொஞ்சம் ஏஜ்டு மாதிரி இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாச்சி அவங்க அம்மாச்சின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எனக்கு சங்கடமாக போயிட்டு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா, அன்னைக்கு நம்ம அம்மா வந்து நம்ம அம்மாவை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்கள் அம்மாச்சி, உங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மாச்சி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வந்து இப்படி இருந்தக்கூடாது. நாளைக்கு நம்ம போகும்போது நம்மளும் எங்கே இருக்கணும், நம்ம குழந்தையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடய பிள்ளைக்கு நான் வந்து அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு அக்கா மாதிரி இருக்கணும். இன்னும் நிறைய நான் வந்து மனசாக நான் நினச்சிருக்கேன். ஏன்னா உருவக்கேலிங்கிற ஒன்று வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. ரஜினி சார் சொல்கிற மாதிரி இந்த காதலை வாங்கி அந்த காதலை வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். தாழ்த்தப்படுறவன் வந்து யார் என்றைக்கு ஒரு ஆளை மட்டம் தட்டுறாங்களோ, மட்டம் தட்டுறவங்க வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அடுத்தவன் உயர்ந்துக்கிட்டே போவாங்க. பேசுகிறவங்க அதே தர மட்டத்தில் தான் நிற்பாங்க. அதை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு வந்தனால நல்லாயிருக்கும். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை FM-க்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஐ லவ் இந்தியா படத்திலிருந்து குறுக்கு பாதையில் அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.
3: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே இந்த உருவக்கேலி அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பேசிட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த இடத்துல அதை கடந்து வர்றவங்களுக்காக தான் அந்த அதோட வரும் எப்படி சொல்கிறது, அதோட வருத்தம் வந்து மன உளைச்சல் எல்லாமே அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பண்ணாதீங்க, பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயும் போகலாம். நிறைய திறமை இருக்கிறவங்க கூட உருவக்கேலியால் பாதிக்கப்பட்டு தங்களோட திறமையை வெளியில் காட்ட முடியாமல் அப்படியே முடங்கி போயிடுறாங்க. சின்ன வயசில் உருவக்கேலிக்கு ஆளாகினவங்களோட மனசில் அந்த கேலி பேச்சுகள் பசுமரத்து ஆணி மாதிரி, பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி ஆழமாக பதிஞ்சிருது. அந்த பேச்சுகள் அவங்களோட மனசுக்குள்ளே அடிக்கடி வந்து அவங்கள மனசளவில் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால செய்ய முடிஞ்ச செயல்களையும் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் வெளிக்காட்ட முடியாமல் தடுத்துறதுன்னு கூட சொல்லலாம். இதனால் அவங்களுக்கு ஏற்படுற தாழ்வு மனப்பான்மை எதிர்காலத்தை பற்றின ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்துது. அதனால் உருவத்தை கேலி பண்ணுறவங்களை பார்த்து ஒதுங்கி போய் பாருங்கள். ஒதுங்கி போயிடாதீங்க, பயப்படாதீங்க, முடங்கி போயிடாதீங்க, மனசு உடஞ்சு போயிடாதீங்க. அப்படிப்பட்டவங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அவங்க பேசுகிற கேலி பேச்சுகளை மனசில் ஏற்றுக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்திறமை இருக்குது. நாம் ஒவ்வொருத்தருமே மகத்தான பிறவிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்து சாதிச்சு காட்டுங்க. உங்களோட சாதனைகளையே அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு பரிசாக கொடுங்க. கடவுள் படைச்ச எந்த உயிரினமும் 100% முழுமையான அழகோடு இருக்கிறது இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். முட்கள் இருந்தாலும் நல்ல மனத்தை தர்ற அழகான ரோஜாவும், வண்ண வண்ண தோகையை கொண்ட விரிச்சு ஆடுற மயிலும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நகையுள்ளும் இன்னாதிகள் சீ, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படிங்கிற திருவள்ளுவர் குரலுக்கேற்ப நாம் ஒருத்தரை சும்மா விளையாட்டாக கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணாலும் அது அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும். நாம் சிரிக்கிறதுக்காக மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, எதிரியாக இருந்தாலும் அவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போவே நம்ம வள்ளுவர் இந்த குரலால் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
1: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்களை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் அவங்க அமில ஜெனிஃபர். உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம் நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்திலையா இருக்கட்டும், ஏன் இப்ப சமீப காலத்துல கூட நீங்க எங்கேயாவது உருவக்கேலிக்கு ஆளாகி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல வாட்ஸ்அப் வழியா ஒரு நேருமே அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: காலை முதல் வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி. வான வீதியில் வந்த வான்ஒளி வேறெங்கும் ஈடுபாடில்லை இப்போதைக்கு.

0: என்கின்ற ஸ்பரிசம். பாம்பன் கடல் ஓசை பண்பலை 90.4 தான் அந்த வான்ஒலி. நேயர்களோடு இணைந்த இந்த வேலை. மண்டபம் முகேஷ் அம்பானி. வாழ்த்துக்களம்மா அமளி ஜனீபர் உங்களுக்கு. உடலமைப்பு என்பது இறைவனின் தீர்ப்பு. இயற்கையாய் வந்தாலும் இடையிலே ஏற்பட்டிருந்தாலும் ஒருவரின் உடலை வைத்து கேலியும் கிண்டலும் செய்வது நம்மை நாமே கேலி செய்வது போல் ஆகும் என்கின்ற மனப்பாங்கு உள்ளவர் அவைகளையெல்லாம் செய்ய மாட்டார்கள். உடலமைப்பு, உடல் ஊனம் இவைகளையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் காலத்தின் கட்டாயமாக இருந்திருக்கலாம். இதுவும் இறைவனின் தீர்ப்புதான். ஆனாலும் அவர் ஒரு ஒற்றைக்காலில் ஸ்கூட்டி ஓட்டும் ஓர் ஆண். ஆனால் அவர் ஓர் டிராபிக்கில் நின்றால் என்ன ஏது என்று அறியாமலேயே மிக கடுமையான சொற்களால் வசைபாடுவார். யாரையோ எவரையோ மற்றவர்கள் நிறுத்தி நிதானம் பெறும் அந்த வேளையில் இவர் மட்டும் அனைவரும் பார்க்கும்படி இந்த சமயத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றும், ஓடி மறையும் என்பதனை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். எனவே குறை ஒன்றை ஒரு மெப்பனையாக எண்ணாத மனிதன் இறைவனுக்கு அருள் பெற்றவனாகிறான். அதுதான் இன்றைய கருத்து என்கின்ற பார்வையோடு சைக்கோ என்ற திரைப்படத்தில் உன்னை நினைச்சி நினைச்சி என்ற வரிகளோடு வரும் வான் ஒளியில் வரும் வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறேன். மண்டபம் முகேஷ் அம்பானி, நன்றிமா.
1: இந்த குறை மண்டபத்தில் இருந்து முகேஷ் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே இந்த உருவ கேலி இல்லை, நம்மள்ட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்மளே தாழ்த்திக்க கூடாது. அந்த ஒரு குறை இருந்தாலும் அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம், நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், அடுத்தவங்க என்ன சொன்னாலுமே அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம காதில் வாங்காமல் வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடணும். அவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதுக்கு பதிலாக அதை நம்ம தட்டி விட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2025 கேரளாவில் ஒரு 15 பையனுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. இந்த சம்பவம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமானது. கேரள மாநிலம் கொச்சியில் ஒரு 15 பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்திருக்கான். அங்கே அவன் கூட படிச்சுட்டு இருந்த சக மாணவர்கள் அவனோட நிறத்தை வச்சு அவனை வந்து பள்ளி நாட்களில் தினமும் ஸ்கூலில் வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிண்டல் பண்ணதை அவனுமே அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், அம்மா இந்த மாதிரி என்னை வந்து ஸ்கூலில் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா என் கலரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவங்க அம்மா ஸ்கூலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காவல்துறையிட்டையுமே புகார் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நாள் அந்த பையனை கட்டாயப்படுத்தி சக மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழிவறைக்கு கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பையன் அவங்களோட உயிரை வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் சாதாரணமாக ஒரு விஷயம் வந்து மற்றவங்களை வந்து நம்ம குறையோ இல்லை கிண்டல் கேலி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறோம். ஆனால் அது அந்த குழந்தைங்களோட மனசுலையும் சரி பெரியவங்களோட மனசுலையும் சரி அது எந்த அந்த அளவுக்கு அதை எப்படி சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். சின்ன பசங்க அப்போ தாங்க சின்ன பசங்க ஒரு விஷயங்க சொன்னால் அது வந்து பெரியவங்க ஏதாவது சொன்னால் ஒரு விஷயங்க கேட்டுக்குவாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஒரு சில பசங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஷார்ட் டெம்பராக சடனாக கோவப்படுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் அதை உட்காந்து அம்மாட்ட சொல்லுவோம், அப்பாட்ட சொல்லுவோம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸுகளே கிண்டல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்டே அவங்க எப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சக மாணவர்கள் வந்து குழந்தைங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக்காமல் இந்த மாதிரி முடிவுகளுக்கு தான் போகிறாங்க. நம்ம கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டோம், அவங்களோட கலரை வச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டோம், பாருங்கள் ஒரு உயிரே போயிடுச்சு. அதோட அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் காவல்துறைக்கு போயிட்டு இப்படி என் மகன் வந்து இது பண்ணிட்டான் இறந்துட்டான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குடியிருந்த குடியிருப்புல 26 மாடியிலிருந்து குதிச்சு அவங்களோட உயிரையுமே எடுத்திருக்காங்க. ஆனால் இது தவறான செயல். அந்த பையனை கொஞ்சம் எந்த அளவுக்கு அவங்க அம்மாவுமே கவனிச்சிருந்தா வந்து போலி காவல்துறையிட்டையும் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்

தயவு செய்து நம்ம பசங்க தான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம சொந்தக்காரங்க தான், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தவறான செயல்களை கிண்டல் கேலி பண்ணாதீங்க. சில பேர் அந்த விஷயத்தை கடந்து போயிடுவாங்க, சில பேர் அதுக்குள்ளேயே நிற்பாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன தோணும்னா நமக்கு எதுவுமே பண்ண வேணாம், என்ன பண்ணாலுமே நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனநிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நாலு பசங்க ஒன்றா சேர்ந்து சிரித்து பேசும்போது ஒருத்தரை வச்சு கிண்டல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேலியை திரும்ப திரும்ப அனுபவி வைக்கிறவங்களோட மனசுல அது எவ்வளவு பெரிய வழியை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறோம்னு நினைச்சு ஒருத்தரை மட்டும் அள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவா இருக்கும். ஒவ்வொருத்தருமே புரிஞ்சு நடந்துக்கங்க. கிண்டல் கேலி பண்ணலாம், அது அவங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஒருவேளை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட மாப்பிள்ள கோச்சுக்காத அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிடுங்க. அதையுமே அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் வேணால் அவங்க வந்து சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக முகேஷ் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ்னே எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், கடலோச பயனர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவே சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடாவில் வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தலில் பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தலுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான் ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வெளிச்சில் நினைஞ்சார், தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறது ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேர இளையவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ளே இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவனுடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோமோனோ அவனுக்கு. நான் ஏன்னா என்னுடைய பதராட்டம் என்ன, நான் செத்துருவோன்னு எனக்கு ஒரு பதம், என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சானா நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று அப்பா கையை, அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி விட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி விட்டு அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் வெள்ளது படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனையே அந்த வலையை இலங்கி போட்டுட்டு அதோட தேரம் விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை ரொம்பணும். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பணும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பயனர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். உருவக்கேலி எவ்வளவு மோசமான விஷயம்னு நினைக்கிறீங்க? பள்ளிப்பருவத்திலேயோ இல்லை இப்போ சமீப காலத்திலேயோ உருவக்கேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 709-4-4-3-9-9-9 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லைனா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க வாட்ஸ்அப்லேயே உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அதாவது NCERT பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க கிட்ட ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பசங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களோட தோற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க, படிப்பையும் எக்ஸாமையும் நினச்சி எவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய பசங்க தங்களோட தோற்றத்தை பற்றி பேசக்கூட தயங்குறாங்கன்னும் மனக்குழப்பத்தோடையும் தேர்வு பயத்தோடையும் இருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பசங்களோட மனசில் என்ன ஓடுதுன்னு நாம கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும்னு தோணுது. சில நேரங்களில் இந்த உருவக்கேலி பெரிய விபரீதத்தில் கூட போய் முடிஞ்சிருது. உதாரணத்துக்கு திருக்கோவிலூரில் ஒரு பள்ளியில் படித்த மாணவர் தன்னோட உடம்பு அதிகமாக இருக்குன்னு கூட படித்தவங்க கிண்டல் பண்ணதால் கூட படிக்கிற ஒரு சக மாணவரை கொலையுமே செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? நம்ம சும்மா சொல்கிற ஒரு விஷயம், ஒரு வார்த்தை அந் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நின்று இருக்கு பார்த்தீங்களா? இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாம் பண்ணுற பள்ளிக்கூடத்துலையும் உருவக்கேலி பண்ணக்கூடாதுங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம கூட படிக்கிற ஒருத்தரை யாராவது உருவக்கேலி உருவத்தை வச்சு கேலி பண்ணினா நம்மளும் கூட சேர்ந்து சிரிக்காமல் அது தவறுன்னு எடுத்து சொல்லணும். அதே நேரத்தில் நம்மளை யாராவது கேலி பண்ணுனா அதை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படக்கூடாது. நம்பிக்கையான ஆசிரியர்கிட்டயோ இல்ல அம்மா அப்பா கிட்டயோ சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல இந்த மாற்றம் நம்ம வீட்டுல இருந்து தான் தொடங்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளே செல்லமா குழந்தைகளுக்கு வந்து செல்லமா கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு அவங்களோட உறவுத்தையோ கலரையோ வச்சு ஏதாவது நம்ம கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். அது மாதிரி விஷயங்களை நாம குழந்தைகள்கிட்ட நிறத்தை வச்சோ உடம்ப வச்சோ நம்ம குழந்தைகளை வந்து கிண்டல் பண்ணுவோம். இது நம்ம குழந்தைகளை எந்த அளவு பாதிக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால கிண்டல் கேலி பண்றதை நிறுத்த வீட்டுல இருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், செல்லமா செய்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பாருங்களேன், இப்போ உள்ள குழந்தைகள்லாம் போய் தனியாக போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை செல்லமாகவே கூப்பிடலாம். அது அவங்களோட கலரையோ உருவத்தையோ வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு நேர்மை நினைச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் ஜெனிஃபர், மிக்க மகிழ்ச்சிப்பா. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒர்க்லாம் எப்படி?
4: நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் உங்க கூட பேசுறதுல.
3: ரொம்ப நன்றி. என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்ல ஸ்கூல்ல இருக்கும்போது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோ யாராவது உங்களை வந்து உருவ கேலி பண்ணிருக்காங்களா கிண்டல் கேலிலாம்?
4: உருவக்கேலி அப்படிங்கறத விட என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கொஞ்சம் குண்டா இருப்பான், அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும் அவனை பாக்கும்போது. ஒவ்வொருத்தருடைய உடம்பு அப்படிங்கறது ஒவ்வொரு மாதிரி இல்ல இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரிதான். நீங்க அருமையா சொன்னீங்க, உருவக்கேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றதுனால அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்மி ஆயிடும். வாழ்க்கை வந்து ரொம்பவே என்ன சொல்றது, யாருமே நம்மள பிடிக்கலையோ வெறுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதே மாதிரி நம்ம உருவக்கேலி பண்றதுனால நம்ம அதை பத்தி வெளியில வரவே மாட்டோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சாதனை செய்யக்கூடிய விஷயங்கள் கூட தடைப்பட்டு அது பின்னடைவாயிடும். அதனாலதான் சொல்லுவாங்களே, இப்போ ஒருத்தருடைய உடம்பு வாகு இப்படி இருக்கு அப்படின்னா அதை வச்சு கிண்டல் பண்ணறதுனால என்ன ஆக போகுது? கிடையாது. சில பேர் பாசிட்டிவா எடுத்து அவங்க இழைக்க பாப்பாங்க, சில பேர் அது ட்ரை பண்ணியும் கை கூடல அப்படின்னு நினைக்கும் போவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனை கஷ்டம் அப்படிங்கறத கொடுக்கும் இல்லையா. அப்போ ஒருத்தரை உருவ கிளி பண்றோம்னா

0: விதமான எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு, இல்லை நம்ம அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து தாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர்மையை கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் சகோதரி. உருவக்கிளியை வந்து கடக்காமல் யாரும் வந்திருக்க முடியாது. அது பள்ளி பருவத்தில் இல்லை, காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் உருவக்கிளி இருக்குது, வீட்டில் பெரியவர்களாகி கல்யாணம் பண்ணிக்கும் போதும் உருவக்கிளி இருக்குது. கருப்பாக இருந்தால் கருவாச்சி, சிவப்பாக இருந்தால் வெள்ளச்சின்னு சொல்கிறது. அப்புறம் குண்டாக இருந்தால் குண்டானி, ஒல்லியாக இருந்தால் எலும்பி அப்படின்னு சொல்கிறது. எல்லாரும் சொல்லி தான் கேள்வி பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அப்படி கேள்வி பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாமே எல்லாருமே எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போவாப்பா, ஸ்போர்ட்ஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அதை சிந்து சிந்தே இருப்பாங்க. இதை நம்ம வந்து தவிர்க்கணும் சகோதரி. நன்றி சகோதரி.
0: நம்ம பாமன்லேருந்து ஜென்சியக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயம் இந்த மாதிரி கிண்டல் கேலி ஒருத்தருக்கு இருக்கிற தன்னம்பிக்கையவே குறைச்சிரும். நம்மளால் முடியாது, இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, நம்மளால் முடியாது அப்படிங்கிற நம்மளோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே குறைச்சி விட்றோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததான் இன்னொரு நேருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருவக்கிளின்றது இப்போ மட்டும் கிடையாது, அன்றைய காலகட்டங்களிலிருந்தே இருக்கு. ஒருவருடைய தோற்றத்தையோ அல்லது ஒரு உடல் குறைபாட்டையோ அல்லது ஒரு உருவ அமைப்பையோ அல்லது அவர்களுடைய முடி அமைப்பு போன்ற ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து உருவக்கிளியாக மட்டுமே அவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி, அந்த மன கஷ்டத்தை வந்து காலம் முழுக்க நம்மளால் வந்து மறக்கவே முடியாதுங்க. அதை வந்து எப்படி கடந்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடந்து போகலைங்க, பழகி போச்சுங்க. சரிங்க, நம்ம இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் நம்மளை வந்து நம்மளுடைய திறமையால் நம்ம அவங்கள ஜெயிக்கணும். நம்மளுடைய வளர்ச்சியினால, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய படிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாராட்டுகளாக இருக்கட்டும், அந்த அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வாயிலாக நாம் வந்து அதை வந்து கடந்து போகிறோமே தவிர்த்து அதை வந்து பழகி போகிற விஷயம்தான். அதை வந்து நம்ம மாற்றவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்து ஆயிடுச்சு. அந்த உருவக்கேலி அப்படின்றதுனால என்னென்னா, நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து தசமாரி போயிருக்குங்க. மன அழுத்தம், அதே மாதிரி அந்த மன அழுத்தம் தாண்டி ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்பாங்க, அது வந்து அதிகமாக ஏற்படும். அது வந்து என்னென்னா ஒரு தவறான பாதைக்கே வழிநடத்திச்சிடும். இப்போ நிறைய சினிமா ஊடகங்கள் வாயிலாகவே வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து உருவக்கிளி பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு தவறான பாதையில் ஒரு கொலைகாரராகவோ இல்லை வேறு விஷயங்கள்லையோ ஈடுபட்டிருப்பார். அந்த மாதிரி எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்குமே அந்த உருவக்கிளி கண்டிப்பாக உண்டுங்க. அதை வந்து யாரும் கடந்து போகலை, அதை வந்து பழகி போய்கிட்டோம். சரி என்ன பண்ணுறது, நமக்கு ரொம்ப வேண்டியவங்களே, அவங்க இதாக தப்பாக சங்கடப்படுவாங்களே. அப்போ அந்த உருவக்கிளி பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருவக்கிளியால் பாதிக்கப்படுறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, நம்ம பட்ட கஷ்டம், நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அந்த மனசு இருக்குல்ல, அந்த ஒரு நல்ல மனசை புரிஞ்சிக்காம நம்ம தொடர்ந்து அதை செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. சட்டங்களும் அதை வந்து குற்றம்ன்ற ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்க, அது குற்ற செயலாக தான் சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.
0: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்ட் அவங்க தான் பேசியிருந்தாங்க. ஒரு உருவக்கேலி அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையுமே நம்ம சும்மா கிண்டல் கேலி பண்ணுற விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யுது. இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ணும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருக்கும்போது ஒரு ஆளை பற்றி மட்டம் தட்டுறோம், இல்லை அவங்கள வந்து ஒரு மாதிரி பேசுறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதே விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களா, இன்னொரு ஃப்ரெண்டை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிண்டல் பண்ணனால இவங்க எந்த அளவுக்கு மன வேதனை அடைஞ்சிருப்பாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மைக்குமே தெரியும். அதனால பாதிக்கப்பட்ட யாருமே இன்னொருத்தவங்களை வந்து நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நினைப்பாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்னா இந்த கேலிக்கு கிண்டலுக்கு ஆளான அந்த நபரை சொல்றேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களோட வளர்ச்சியவே தடுத்துரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இதை படிக்க போறேன், இதை படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றது, இந்த நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதுல நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தரோட உருவத்தை கேலி பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்றது இந்த மாதிரிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. நமக்கு

அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா அதை எதிர்கொள்றது கொள்றவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கோ அவங்க தோற்றத்தை குறை சொல்றதுக்கோ நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது. அவங்க குறை, அவங்களோட குறை என்ன, திறமை என்ன, அவங்களால என்ன சாதிக்க முடியும்னு அவங்களோட உருவத்தை மட்டும் வச்சு ஒருத்தரை எதுக்காக கேலி பண்ணணும்? நம்மளை பார்த்து யாரும் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தானே மற்றவங்க நினைப்பாங்க. இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம யாரையுமே உருவத்தை வச்சு கேலி பண்ண மாட்டோம். நம்ம பேச்சும் நடத்தையும் தான் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தையுமே உருவாக்கும். மற்றவங்களை குறை சொல்லி நம்மளை உயர்த்தி காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதுனால நாம உயர்ந்தவங்களா மாறிடவும் முடியாது. உருவக்கெளிய சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். அந்த உருவக்கெளி சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அந்த உருவக்கெளினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் ஏத்துக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து அப்படியே முடங்கி என்னத்தை அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப்ல போயிட்டே இருக்கும். ஆனா அதையும் தகர்த்தெறிஞ்சிட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர். நம்மளால ஒருத்தரை காயப்படுத்தாம இருக்க முடியும்னா அதையே ஒரு நல்ல விஷயமா நினைக்கணும். ஒருத்தரோட உருவம் நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாம இருக்கலாம், அதுக்காக அந்த மனுஷரையே நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரையும் அவங்களாவே ஏத்துக்கிற மனசு நமக்கு இருக்கணும். உருவத்தை கேலி பண்றதுல எந்த பெருமையும் இல்லை. உருவத்தை கடந்து ஒருத்தரை மனுஷனா மதிக்கிறது தான் உண்மையான பெருமை அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய கருத்துக்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்களுமே வந்து உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமிலஜெனிஃபர். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக பாடல் வருது, இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பசங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்று இருக்கிறது, PPF என்னும் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதுல வந்து எந்த பொதுமக்கள் வேணா சேர்ந்துக்கலாம். அதுல வந்து என்ன எப்படின்னா 7.1 வட்டி கிடைக்குது. அதுலயும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அதுல மினிமம் வந்து 500 ரூபாய், குறைந்த டெபாசிட் 500 ரூபாய் ஒரு ஃபினான்ஷியல் இயரில், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க 15 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கட்டுற தொகை 1,80,000. அவங்க 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு 3,25,000 கிடைக்கும். இது என்னென்னா அவங்க கட்டுற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னும் வட்டிக்கு வட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த வட்டியே வந்து 1,45,000, கட்டின 1,80,000 தொகைக்கு 1,45,000 வட்டி சேர்த்து 3,25,000 ரூபாய் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4. நெய்தல் பெண்ணே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. வயசாயிட்டனாலே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வந்துடும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. வீட்டோட இருந்து இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு காலத்தை போக்க வேண்டியதுதான். இதுதான் இப்ப இருக்கிற நிறைய பெண்களோட மனநிலை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு, அதுலேயும் குறிப்பாக அந்த மனநிலை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு மருந்து சாப்பிட்டா தான் சரியாகணும்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அப்படி எதுவும் கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மருந்து தேவையில்லை, எல்லாமே நம்ம வாழ்கிற முறையில் தான் இருக்குன்னு சொல்கிற மருத்துவ பேராசிரியர் முத்து பிரபா பற்றி தாங்க இன்றைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது, நம்ம எந்த வயசுலையுமே சாதிக்கலாம் அப்படின்னு அவங்களோட செயல்கள் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து முடிச்சுட்டு MD அப்படின்னு சொல்கிற மேற்படிப்பை வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில், அதுவும் மகப்பேறு மற்றும் மகளிர் நலம் சார்ந்த மருத்துவத்தை முக்கிய பாடமாக எடுத்து படித்து முடிச்சிருக்காங்க. இப்போ நெல்லை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணி செஞ்சுட்டு வர்றாங்க. முன்னாடி இருந்ததை விடனா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கிறத ஒரு அழகான வழக்கமாகவே வச்சுருக்காங்க. பேராசிரியர் முத்து பிரபாவுமே இந்த கொரோனா காலத்தில் வந்து மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து வெற்றிக்கு படியுங்கள் அப்படிங்கிற பயிற்சியை பற்றி கேள்விப்பட்டு அந்த பயிற்சியிலையும் கலந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 நாள் பயிற்சி எடுத்துட்டு எப்படி வேகமாக வார்த்தைகளை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 1 நிமிஷத்துலேயே 1000 வார்த்தைக்கு அதிகமான வார்த்தைகளை படிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போதே 2023 மும்பையில் ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு நினைவாற்றல் போட்டி நடந்திருக்கு. இந்த போட்டியில முதல் 3 பரிசு வாங்கினதுல டாக்டர் பிரபா வந்து 3வது பரிசை வாங்கியிருக்காங்க. சோ இதுல முதல் பரிசு பெற்றவங்களோட வயசு 11, 2வது பரிசு வாங்கினவங்களோட வயசு வந்து 15. அப்ப பாருங்களேன், இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, நம்ம சாதிக்கணும் இல்ல ஏதாவது ஒன்னு கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாதாங்க. சோ அதே மாதிரிதான் நிறைய பேரு மருத்துவம் இல்லாத வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல 1 நாள் பயிற்சி வந்து நெல்லையில நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சி, அப்புறம் மலை ஏறுறதுக்கான பயிற்சி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாக்டர் பிரபாவுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அவங்க எல்லாத்துலேயுமே பங்கேற்றிருக்காங்க. 2024 மலை ஏறுறதுக்கான போட்டியிலையுமே கலந்துருக்காங்க. ஸோ இப்போ யோகா, மலை ஏறுறது அப்படின்னு எல்லா செயல்களையும் சிறப்பாக செஞ்சுட்டு தன்னோட உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வச்சுட்ருக்காங்க. இதுல சிறப்பான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 வருஷமா அவங்க எந்த ஒரு மருந்துகளையுமே எடுத்துக்காம இந்த யோகா பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி, மலையேற்றம் பண்றது, இது மூலமாவே தன்னை ஆரோக்கியமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலுமே, எந்த வயசுல இருந்தாலுமே, நம்ம இவ்வளவு வேலைப்படும் நம்மளுக்கு இருந்தாலுமே நம்மளால சாதிக்க முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டே இருக்கணும். குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மளால இது முடியாதுன்னு நினைக்காம நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்குமே எந்த மருந்து பொருட்களுமே தேவை.

ஸோ இப்போ நினைவாற்றல் போட்டிகளில் பங்கேற்கிறதா இருக்கட்டும், இல்லை மலையேற்ற சாகசங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வேகமாக வாசிக்கிற திறனாக இருக்கட்டும், தன்னுடைய 57 வயசுலையும் சுறுசுறுப்பாக இருந்துட்டு இருக்கிற டாக்டர் முத்துப்பிரபாவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். இங்க வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டைப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டு எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கே வளாஞ்சி பக்கத்திலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோட என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கெட்டியே இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டைப்பட்டணத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதர்பனை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக நான் மதி. நம்ம கடல்ல இருக்கிற மீன்களையே பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு ஒரு மீன் இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். நம்மளுமே அதிக அளவுல அதை சாப்பிட்டுருப்போம். குறிப்பா இந்த மீனை பத்தி சொல்லணும்னா, இந்த மீன்ல அதிகமான புரோட்டீன் இருக்கிறதால நம்மளோட உடல் எடை அதிகரிக்காதுங்க. நம்ம உடல் எடை எப்பவுமே கட்டுக்கோப்பா அழகா வச்சிருக்கோம். இந்த மீனை நம்ம அதிகமா சாப்பிடும் போது நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களையும் அதிகரிக்க செய்யறதால நம்மளுக்கு ரத்த சுகம் இல்லாம நம்மளோட உடம்ப பாத்துக்கலாம். சோ அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ரத்த சர்க்கரையோட அளவுமே இது சீரா வச்சிருக்கும். நம்மளோட கொழுப்பு குறைச்சி நம்மளுக்கு இதய நோய்கள்லாம் வராம இது தடுக்குது. சோ மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து நம்மளோட மூளை வளர்ச்சியை தூண்டுது. புற்றுநோய் தொடர்பான செல்களை அழிக்கிறதுக்கான சக்தியுமே இந்த மீன்ல இருக்குங்க. முக்கியமா நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டுறதுக்கான ஒரு பெஸ்டான மீன் கூட அதை சொல்லாங்க. சோ நம்மள பல பேர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மீன் என்னன்னா கனவ மீன் தாங்க. சோ இன்னைக்கான நேதல் பண்ண நிகழ்ச்சியில இந்த கனவ மீனை வச்சு நம்ம எப்படி ஊறுகாய் செஞ்சு அதை விற்பனை பண்ண போறோம் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கனவா ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, கனவா முதல்ல 1 கிலோ எடுத்துக்கணுங்க. வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் கடுகு 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், இஞ்சியும் பூண்டும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் 1 5, நல்லெண்ணெய் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 கொத்து, வினிகர் 1/4 கப்பு, தேவைப்பட்டுச்சுன்னா எலுமிச்சம்பழம் 3 எடுத்துக்கணுங்க. ஸோ முதல்ல நம்ம கனவாயை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்கணும். சோ கனவாக்கு நம்ம அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அதுல இருந்து தண்ணி வரும். சோ அதனால நம்ம 1/2 கப் தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா கொதிச்சு அது வந்து கிட்டத்தட்ட 1/4 வாசி இருக்கும் போதே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடணும். ஸோ இப்போ 1 கடாயில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு அதை எடுத்து அதை ஆற வச்சு அதை வந்து 1 மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ 1 கடாயில் 1/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே 1 கைப்பிடி இஞ்சியும் 1 கைப்பிடி பூண்டையும் சேர்த்துட்டு அதில் லைட்டாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, இப்போ அதில் 5 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுட்டு, கருவேப்பில 3 கொத்தையும் சேர்த்து இந்த 4 பொருளும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச கனவாயும் சேர்த்துட்டு மறுபடி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு, ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக கொஞ்சம் வத்தல் பொடியை சேர்த்துக்கலாம். ஏன்னா கனவா ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். சோ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்து நல்லா கிளறிட்டு 3 to 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1/2 கப்பு வினிகரையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒருவேளை வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, இந்த புளிப்பு சுவைக்காக நீங்க வந்து 3 எலுமிச்சப்பழத்தோட சாறை எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த கனவா ஊறுகாய் வெந்து ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். சோ அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலரிட்டு 4 மணி நேரம் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி இல்லாத, காற்று புகாத ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் அடிபொளிங்க. இந்த கனவா ஊறுகாயை நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியூர்களுக்குலாம் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1-6 மாதம் வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம செஞ்ச ஊறுகாயை நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற உணவுப் பொருள் விற்கிற கடைகளில் கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நம்ம டைரக்டா விளம்பரம் செஞ்சு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கலாங்க. சோ இல்ல ஆன்லைன்ல உங்களோட தயாரிப்புகளை பதிவு செய்யறதுக்கான பதிவிறக்கங்கள் இருக்கும். சோ அங்க போய் கூட நம்ம வந்து பதிவு பண்ணி உங்களோட பொருட்களை நீங்க விற்பனை பண்ணலாம். இல்ல மொத்தமா ஊறுகாய் வாங்க வருவாங்கல்ல, அப்படி உள்ளவங்கள்ட்ட கூட நீங்க கொடுத்து அவங்க மூலமாவும் விற்பனை பண்ணிக்கலாங்க. சோ இதுக்கு முன்னாடி அந்த ஊறுகாய நீங்க வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு லேபிளை உருவாக்கி அதுல நம்ம ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகுங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சாதாரண லேபிள் இல்லாமல் ஒரு பாட்டிலில் கொடுக்கறத விட ஒரு கரெக்டான லேபிள் வச்சு நம்ம கொடுக்கும்போது அதுக்கு இன்னுமே மதிப்பு அதிகங்க. ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் தாராளமாக எந்த கனவா ஊறுகாய் செஞ்சு கூட நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக நாமதி. பொதுவாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் நம்ம ஃபேமிலி கூட ஒன்றா சேர்ந்து போகிறோம்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்மெல் வருங்க. ஸோ அது யாராவது ஒருத்தங்க உடம்புல இருந்தால் வரும். ஆனால் இப்படி யாருப்பா யாரோட உடம்புலேருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்மெல் வரவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சங்குச்சமாகவே இருக்கும். ஸோ இது எதனால அப்படி அதிகமாக இந்த வேர்வை துளிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு சில இடங்களில் இந்த முடிகள்லாம் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது அந்த இடம் வந்து ஹைஜீனிக்காக இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஸ்மெல் வரும்னு நம்ம நினைப்போம். அதுலேயுமே குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேர்வை இருக்கும். ஆண்களுக்கு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. பெண்கள் வந்து அதிகமாக இந்த சமையல் வேலைகள்லாம் செய்வாங்கள்ல, அப்போ அதிகமாக வேர்க்கும். இந்த டைமில் அவங்கள ஒழுங்காக பராமரிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த நேரங்களில் ஒரு சில பெண்களுக்கு இந்த வேர்வை வரும். இதில் என்ன ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேரோட கிச்சன்லேயே வேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஃபேன்லாம் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே உடற்பயிற்சி செய்யும் போதாக இருக்கட்டும், அதிக மன அழுத்தத்தில் இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு சில உணவுகளை அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வெங்காயம் பூண்டு இந்த இறைச்சிலாம் சாப்பிடும்போது அந்த உணவுகளோட ஸ்மெல் கூட நம்மளோட வியர்வை வழியாக வெளியேறதால கூட இந்த துர்நாற்றம் வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு முறையான சுகாதார பழக்கங்கள் இல்லைனாலுமே மாதவிடை நாட்கள்லையும் கர்ப்ப காலங்கள்லையும் ஏற்படுற அந்த ஹார்மோன் மாற்றத்தினால கூட இப்படி நிறைய வழிகளில் இந்த வேர்வை ஸ்மெல் வர்றதுக்கு காரணமாகவே இருக்கு. ஸோ ஆனால் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றம்னு தெரியாமலேயே பெண்கள் வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க. வெளியே போகிறதுக்கும் நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு தயக்கம் காட்டுவாங்க. ஸோ உண்மையே சொல்லணும்னா நம்மளோட வியர்வைக்கு ஸ்மெல்லுன்னு ஒன்று கிடையாதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா வந்து நம்மளோட வியர்வையில் நுழையும் போது தான் இந்த ஸ்மெல்லே வருது. இப்படி ஸ்மெல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வாசனை திரவியங்கள்லாம் வாங்கி போடுவோம். எவ்வளவுதான் நம்ம விலையுயர்ந்த வாசனை பொருட்களை போட்டாலும் ஒரு சில நேரங்களில் அந்த ஸ்மெல் வந்து வரதான் செய்யும். இப்படி நம்ம காஸ்ட்லியா வாசனை திரவியங்கள் வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு இதை நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஸோ இதை சரி பண்றதுக்கு நம்ம ஒரு கப் தண்ணியில ஒரு 2 கிராம்பு கொஞ்சம் பட்டை 2-3 புதினா இலை அப்புறம் 2 ஏலக்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வாரத்தில் 2-3 தடவை நம்ம அதை குடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட உடம்புல ஏற்படுற ஸ்மெல் நம்ம வராம தடுக்கலாங்க. சோ நம்மளும் ஹாப்பியா 4 பேர்கிட்ட பேசலாம். முக்கியமா நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்மளோட தமிழக அரசு வந்து இந்த ஜாதி இன வேறுபாட்டை அகற்றி அந்த தீண்டாமை அப்படிங்கிற கொடுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1967 இந்த கலப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு நிதி வழங்குற திட்டத்தை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட பேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2011 July 8 அப்புறமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்தொகை திட்டமா இந்த திட்டம் மாறி இருக்குங்க. இந்த திட்டத்தில் எப்படி உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த மணப்பெண் வந்து 12 முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 27 கொடுப்பாங்க. அந்த 27 15,000 வந்து காசோலையாகவும், 10,000 வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும், பிளஸ் அது கூட வந்து 8 தங்கத்தையும் தங்க நாணயமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பட்ட படிப்பு படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 அந்த 50,000 30,000 காசோலையாகவும், 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாவும், 8 தங்கம் நாணயமாவும் கொடுப்பாங்க. சோ என்னதான் அரசு வந்து பல நல திட்டங்களையும் மக்களோட நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் கொண்டு வந்தாலுமே இன்னுமே ஒரு சில இடங்கள்ல இந்த கலப்பு திருமணத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துட்டாங்க இருக்கு. சோ ஒருவேளை நீங்க கலப்பு திருமணம் செய்ய போறீங்க, இல்ல கலப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க, சோ நீங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, கலப்பு திருமணம் பண்ணதுல யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா ஆதி திராவிடரா இருக்கணும், இந்து ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்களா இருக்கணும், இல்லனா முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களா இருக்கணுங்க. சோ இந்த திட்டத்துக்கு இல்ல பயனடைவுக்கு வருமான வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா திருமணம் நடைபெறும் போது அந்த மணப்பெண்ணோட வயது கட்டாயமா 20 அவங்க அடைஞ்சிருக்கணும். ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும், தமிழ்நாட்டுல வசிக்கிறவங்களாவும் இருக்கணுங்க. சோ திருமணம் முடிஞ்ச 2 அவங்க இதுக்கு கட்டாயமா விண்ணப்பிச்சிருக்கணும். சோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணமகன் அப்புறம் மணப்பெண்ணோட போட்டோட நகல், ஆதார் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் திருமணம் பண்ண சர்டிபிகேட்டு, அப்புறம் திருமணத்தை பதிவு செஞ்ச சர்டிபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, பர்த் சர்டிபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிபிகேட். இந்த எஜுகேஷன் சர்டிபிகேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சுதான் மணப்பெண் மணமகளோட வயதை வந்து அவங்க கணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த சர்டிபிகேட்டு. இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க டைரக்டா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். சமூக நலத்துறை கூட நீங்கள் அணுகி அங்கே கூட போய் நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிக்கலாம். நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராமநாதபுரத்துலேயே நம்ம சமூக நலத்துறை அலுவலகம் இருக்குது. ஸோ அங்கே போய் கூட டைரெக்டாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த திட்டம் வந்து சமூக நலன் அப்புறம் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை மூலமாக தான் செயல்பட்டுட்டு வருது. சமூக நலத்துறை அதிகாரிகள் வந்து உங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரிபார்த்துட்டு உங்களோட ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான உதவித்தொகை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழக அரசோட இணையதள பக்கங்களை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று பிரியமானவளை மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பழ கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்ன பாலமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. கிராமத் தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிற பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிரியமானவளை மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைக்கு இட்லி தாக்கா இக்கனேன்னா இன்றைக்கு இட்லி தாக்கா இக்கனேன்னா
2: என்ன வளர்ற புரியற மாதிரி சொல்லு.
1: இன்றே கிக்கிலி தாக்கா இக்கனேன்னா.
2: ஐயோ தல சுத்துது, சரியா சொல்லு.
1: இது கூட புரியலையா புத்து?
2: அதெல்லாம் வேண்டாம், நேரவே சொல்லு.
1: நான் உன்னை

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிரியமானவளே மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிரியமானவளை மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று பிரியமானவளை மற்றும் உயிரோடு உயிராக திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் என ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் சேர்க்கலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் சேர்க்கலாம். இதுல வந்து குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். அதுக்கப்புறம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்குது. அடல் பென்ஷன் யோஜனான்னா, இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கள இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஸ்டாஃபு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. இதில் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பென்ஷன் வேணும்னா அப்படின்னா 19 வயசில் இருக்கவர் மாதம் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். 40 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவர் இன்சூரண்ட் அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்திலையும் அதே மாதிரி அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜில் அவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேர்றதுன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஏதாவது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு. அது வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு உள்ள பொதுமக்கள் சேர்

0: வரலாம். இப்போ ஒரு 19 வயசில் ஒருத்தர் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் எடுக்கிறாருன்னா மாதம் 875 ரூபாய் கட்டினா போதும் அவருக்கு ப்ரீமியம். அவர் கட்டது வந்து மொத்த தொகை வந்து 55 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி எடுக்கிறாருன்னா 430,000 கட்டுறாரு. அவர் கிடைக்கிறது வந்து 1,566,000 கிடைக்கும். இதில் அவர் கணக்கு துவங்கியதுலேருந்து 3 வருஷம் கழித்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஏதாவது கட்டினவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு எப்படின்னா அவர் 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக நாமினிக்கு அவர் எத்தனை வருஷம் அந்த ஸ்கீமில் இருக்காரோ அந்த திட்டத்தில் இருக்கிறாரோ அது வரைக்கும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும். இதில் வந்து போனஸ் எப்படின்னா என்டோமெண்ட் அஷூரன்ஸுங்கிற குறித்த கால காப்பீடு திட்டம். அதில் வந்து ஒவ்வொரு 1,000 ரூபாய் இப்போ 5 லட்சம்னா 5 லட்சத்தில் எவ்வளோ 1,000 ரூபாய் 5,200 அவர் வருஷத்துக்கு கிடைக்கும் போனஸ். ஸோ எத்தனை வருஷம் அவர் வந்து அந்த திட்டத்தில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ போனஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து திட்டம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிட்டாருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக அவர் 2 வருஷம் அந்த திட்டத்தில் இருந்ததுக்கான போனஸ் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4 அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நம் குழந்தை சிறுவயதிலிருந்தே சில விஷயங்களில் நம் பெற்றோர்களுடைய கணிப்பு, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு மிகச்சரியாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் என்ன விஷயங்கள்? முதல் விஷயம் ரொம்ப எளிதான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் 30 வருஷத்துக்கு மேல அயன் ஃபாலிக் டேப்லெட்டை வந்து ஸ்கூல் வாத்தியார்கிட்ட சொல்லி வியாழக்கிழமை வாயிலே போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறோம். சாப்பிட மாட்டேங்கிறான், துப்பிடுறான், எடுக்க மாட்டேங்கிறான், இப்படிலாம் சொல்லினாலும் அதுக்கு ஒரு ஆசிரியரை நியமிச்சு பள்ளி கல்வித்துறை எப்படியாவது அந்த அயன் ஃபாலிக் கொடுத்துருங்க. ஆனாலும் இன்றைக்கும் இந்த தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கும் பெண் குழந்தைகள்ல 40% மேல அயன் டெபிஷியன்சி, அனீமியா, ரத்த சோகை. நம்ம வீட்டு பிள்ளைகள்ல நமக்கு அறியாமல் அவர்கள் ரத்த சோகையிலே இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப எளிதான விஷயம் தானே அப்படின்னு தோணும், ஆனா அது இல்லை. நம்ம சின்ன மெனக்கெடல் வேணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் இரும்பு சத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய உணவை உங்கள் வீட்டு குழந்தைகள் தினம் எடுக்கிறார்களா என்பதை கண்காணியுங்கள். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னி தான் அரைக்கணுமா, கருவேப்பிலை சட்னி அரைச்சி கொடுங்க. கருவேப்பிலையை பொடி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட வைங்க. 2 அத்திப்பழத்தை கொடுங்க. 1 நெல்லிக்காயை சாப்பிட வைங்க. 1 பேரிச்சம்பழத்தை கொடுங்க. 1 வாரத்திற்கு 1 கம்பஞ்சோரை கொடுத்து கொள்ளுங்க. 1 எள்ளுப்பொடியை தூவி சாப்பிட வைங்க. துளி துளியாக இரும்பு ஏறும் நண்பர்களே.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவள்ளி, சின்னப்பாளத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டு பார்த்தா மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டு வாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாலமுனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க. பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாஞ்சு ஓடினாக்கு நான் பாஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு. நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்ப வச்சு போட்டு பார்த்தோம். நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நான் பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கம்பள பொம்பளையான போவா பரேஷன் தேடிக்கிட்டு கோடம் பாக்கம் போனா கார்பரேஷன் லாரி ஒண்ணு கட்டி இருக்குது சாரி ஆசை கொஞ்சம் மீறி இவ 6 மாசம் கேரி.

சக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலே தான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. பொருளியலும் படிப்போம், நாட்டில் புது வழியும் வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம். எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் பையில், எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் கையில். அங்கம் முத்து தங்கம் முத்து தண்ணி

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: உடனே நான் அதை வந்து எல்லாம் சாப்பிட்டோன்னே சோக பேரும் சொல்லல. ஆனால் ஒரு மாதம், ஒரு மூணு மாதம் எடுத்தீங்கன்னா 100% அது கூடுவதற்கான அத்தனை அறிவியல் முடிவுகளும் இருக்கு. இதெல்லாம் விட முருங்கைக்கீரை, உங்க தோட்டத்துக்கு பின்னாடி எல்லார் வீட்லயும் முருங்கை மரம் நிக்குது. மிக எளிதான, எங்கேயாவது முருங்கைக்கீரை ஒரு கட்டு 400 ரூபான்னு வித்துருக்காங்களா? 40 பைசா, 50 பைசா, 5 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த முருங்கைக்கீரையை நம்ம சமைக்கிறதுல தயக்கம் காட்டுறோம். நான் சென்று வரக்கூடிய அத்தனை நாடுகளிலும் பாக்குற எல்லா நாடுகளிலும் ட்ரேடர் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு கடை இருக்கு, பெனட்டன் ரெனட்னு ஒரு கடை இருக்கு. அதே மாதிரி வால்மார்ட்டினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்திலையும் விற்கக்கூடிய ஒரு மாத்திரைக்கு பேரு முரிங்கா. முரிங்கான்னு ஒரு டேப்லெட், 30 டேப்லெட் $15. அப்போ ஒரு டேப்லெட்டோட விலை 45 ரூபா. என்ன தெரியுமா? வெறும் முருங்கை இலை பொடி. அவன் அப்படி வித்து உலகம் முழுக்க வித்துட்டு இருக்கான், நம்ம முருங்கைக்கீரைய மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கோம். நண்பர்களே, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, எள்ளு பொடி சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க. தினசரி ஒண்ணு, இரும்புச்சத்தை உயர்த்துவதற்கான நம் வீட்டில் நாம் எடுக்க வேண்டிய மெனக்கடல். ரெண்டாவது புரதச்சத்து. நம்ம இந்தியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உணவு புரதம் போதாது. ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய புரதம், நான் இப்ப என் இடம் வந்து 70 கிலோ, 70 கிலோக்கு நான் வந்து 70 கிராம் புரதம் எடுக்கணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போட.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு கிலோவுக்கு 1 கிராம், சின்ன கணக்கு பெரிய கணக்குலாம் இல்ல, உங்க எடை தெரியும். உங்க எடைக்கு ஈக்குவலான ஒரு புரதம் கிராம்ல எடுக்கணும். 50 கிலோ எடுத்தீங்கன்னா 50 கிராம் எடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம்? 4 இட்லி சட்னி சாம்பார், கட்டி சட்னி சாம்பார், மத்தியானம் இவ்வளவு சோறு, புடலங்காய் பொரியல், இப்போ ராத்திரி வீட்டுக்கு போனால் 2 சப்பாத்தி, இட்லி, இப்படி தான் கணக்கு போடுங்க. இதில் எவ்வளோ புரதம்னு கணக்கு போட்டிங்கன்னா மீறி மீறி போனால் 20 கிராம் கூட வராது. அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கணும். காலையில் நம்ம வீட்டு குழந்தைக்கு 1 முட்டை கொடுப்போம், 2 முட்டை கொடுப்போம். இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார், நான் மரக்கறி ஆளன் அப்படின்னா பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ, வெள்ளை கொண்டை கடலையோ, சோளமோ, சோளம் சாதாரண வெள்ளை சோளம், அந்த சோளமோ, அதையும் விட கூடுதலாக புரதம் இருக்கக்கூடிய சோயா. சோயாவில் தான் தொஃபு வருது, சோயா பன்னீர். வெறும் சோயாவை சுண்டலாகவும் சாப்பிடலாம். சோயா 100 கிராம் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் 35 கிராம் புரதம் கிடைக்கும். அப்போ இதில் ஏதாவது ஒரு உணவு தினசரி இருக்கணும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: அம்மா கண்ணு சும்மா.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஐயாவை கேடு ஆடு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

0: வலிமையுள்ள மற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவர் மற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இரும்பு சத்து வேணும், புரதச்சத்து வேணும், இது ரெண்டும் நம்ம முதல்ல நம்ம அடிப்படையில் குழந்தைகளினுடைய எதிர்பார்த்தல் நலமாக இருப்பதற்கு இந்த ரெண்டையும் கொடுத்துக் கொள்வோம். அதற்கடுத்து எதுக்கு எதிர்பார்த்தல் சொல்றேன்னா, நம்முடைய ஒரு சாதாரண காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரைக்கும் எதிர்ப்பதற்கு நம் உடல்ல இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்முடைய எலும்பு மஜ்ஜை, நம்முடைய மண்ணீரல், நம்முடைய கல்லீரல் எல்லாம் அதற்காகவே படைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவற்றை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த புரதமும் இரும்பும் ரொம்ப அவசியம். அலட்சியமாக இருக்க இருக்க ஒரு திடீர் சிக்கல்ல போய் நிற்கும் போதுதான் அவ்வளவு வலி வரும். ஏங்க அயன் இவ்வளவு வச்சிருக்கீங்க, 8.2 தான் இருக்கு. கருத்தறிந்து வந்திருப்பாங்க ஒரு பெண்ணு, கருத்தறிந்து வந்திருக்க பெண்ணுக்கு வந்து வெறும் அயன் கம்மியா இருக்குன்னா பதவிக்கு மொத்த நிர்வாகமே ஒரு அரசாங்கத்தில் இருந்து எல்லாரும் வந்து அயன் டெபிஷியன்சி குறைவா இருக்குன்னா ரொம்ப பதவிப்போம். ஏன்னா பிரசவ காலத்தில் வரக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படை இரும்புதான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டன்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலேருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஐயன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மடலை வருகிறே, என்ன தேடி தேடி காதல் கொண்டா மடலை வருகிறே. பாப்பா தெய்வ பாப்பா பாதம் செய்து பாப்பா.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அப்ப பெண் குழந்தையை சிறு வயதில் இருந்தே கரெக்டா நம்ம கொண்டு வரணும். இரும்பு சத்து கரெக்டா இருக்கா, புரத சத்து சரியாக இருக்கிறதா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ், வருங்காலம் ரொம்ப தண்ணி இல்ல, நாங்க படிக்கும் போது அதெல்லாம் ஜீரியாட்ரிக் எயில்மெண்ட், சக்கரை ரத்த கொதிக்கு எல்லாம் முதுமையில தான் வரும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, 25 வயசு 30 வயசுல நிறைய பேரை சக்கரை வியாதியும் ரத்த கொதிப்பும் எட்டி பிடிக்கிறது. சக்கரை வியாதி கட்டுப்படாதவர்களுக்கு தான், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு புற்றுநோயாளிகள்ல 1/6 கிட்டத்தட்ட 15% கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் புற்றுநோய் வருது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிக்கு தான் மாரடைப்பு வருது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிக்கு தான் சிறுநீரக நோயும் பக்கவாத நோயும் வருகிறது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை சுகர் தான். அவ்வளவு முக்கியமான சர்க்கரை நோயை நம்ம எப்படி கையாண்டுட்டு இருக்கோம்? ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்பரம் போடுறான், ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். எதுக்கு? இனிப்பு வந்து ஒரு கழிப்புற வைக்கக்கூடிய ஒரு சுவை என்பதால நம்ம எல்லாத்துக்கும் சாமியிலிருந்து எல்லாத்துக்கும் சக்கர பொங்கல் தான், இனிப்பு தான் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நான் சொன்ன சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு எல்லாத்துக்கும் இந்த சர்க்கரை எதிரி. சர்க்கரைனா இனிப்பு, வெள்ளை சர்க்கரை தான். சிறு குழந்தைகள் அவர்களுக்கு இனிப்பு வேணும்போது கரும்பு வெள்ளமோ இல்ல கருப்பட்டியோ கொடுங்க. சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா எந்த இனிப்பு வேண்டாம். சார் சுகர் இருக்கு, நான் தினமும் கருப்பட்டி காபி தான் குடிப்பேன் அப்படின்னா அதை விட முட்டாத்தனம் வேற எதுவும் கிடையாது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சுகர் இருக்கு அப்படின்னா எனக்கு சர்க்கரை வேண்டாம், தேவையில்லை. இன்னைக்கோ ஒரு நாள் வருடத்தில் இரண்டு முறை ஒரு

0: தீபாவளி ஒரு பொங்கல் வேணும்னா ஒரு பிறந்த நாள் இல்ல உங்க மனைவியோட பிறந்த நாள், நாலே நாள் சக்கரவியாதிக்காரர்கள் இனிப்பு தொடட்டும். இது எந்த நாளுக்கும் இனிப்பு வேண்டாம். அந்த இனிப்பு நேரடி சர்க்கரையாக இல்லாமல் பழங்களில் இருந்து வரட்டும். ஒரு கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பப்பாளியை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மாதுளையை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் மா பலா வாழை இந்த மூணு மட்டும் விட்டுருவோம். மா பலா வாழை சர்க்கரை வியாதியர்களுக்கு வேண்டாம், ஆனா வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் அத்தனை பழங்களையும் எடுத்துக்கொள்ளணும். ஆசார கோவை என்று ஒரு தமிழ் நூல் இருக்கு. அந்த ஆசார கோவையில சொல்றது தலை தித்திப்பு, முதல்ல இனிப்பு தான் சாப்பிடணும். அதை மாத்தி புரிஞ்சு கொண்ட நம் மடையர்கள் இலையில முதல்ல இனிப்பு வைக்க சொல்லியிருக்காங்கன்னு ஜாங்கிரியை வைக்கிறான். அது இனிப்பு இல்லை, இலையில முதல்ல பழத்தை வைக்கணும், முதல்ல பழம், அதுக்கப்புறம் உணவு. கடை கைப்பு, கடைசியாக கசப்பு சாப்பிடணுங்கிறாங்க. கசப்பும் துவர்ப்பும் கடையாக இருந்தாலும் அவை முழுமையாக உட்கிரகிக்கப்படக்கூடிய மிக மிக உயர்ந்த மருத்துவ குணக்கூடிய உணவுனா அது கசப்பும் துவர்ப்பும் தான். யோசிச்சு பாருங்க, இந்த போன ஒரு வாரத்துல எத்தனை பேர் கசப்பு தினசரி சாப்பிட்டுருப்போம், சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும், ஒரே ஒரு கேள்வி, மனதார நியாயமாக நேர்மையாக பதில் சொல்லணும். ஒரே ஒரு கேள்விதான், உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கோ, முதல் விஷயம் உங்களுக்கோ, இல்ல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ, இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டிக்கோ, இல்லைன்னா அக்கா தங்கச்சியிலையோ, எத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு? இங்க எந்த பிள்ளையோட எடுக்க வேண்டாம், அநேகமா 80% பேர், 80% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஐயோ ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது. அசடே உனக்கு எங்கே அவசரம் புரியுது.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்தேங்க 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமன் இடத்துல எங்கள் சார் சொல்கிறாரு எல்லோரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு நாங்கள் சாக்ஸு எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சு கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்க வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொறியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுகுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏறியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லியும் ஒவ்வொரு மாத்திரை அந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பிலை கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால் அவங்க புள்ள வேலைக்கு போகல, எதனால் வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடையே நான் வாழ்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூட்டி போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையிலே இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: Are y'all ready for the countdown?
4: Ladies and gentlemen,
5: players and hustlers,
3: 5, 4, 3, 2, 1, Happy New Year!

0: தேங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோசியல் மீடியாலையும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிருங்க.
1: ஓகேக்கா.

உதடு ஒட்டாது, சட்டை அப்படின்னு சொன்னால் உதடு ஒட்டாதுல. இந்த மாதிரி ஒரு மூன்று வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா

0: பிரபலமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1993 போகும்போது எனக்கு

0: வேலை கொடுத்தது எப்படி வேலை ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும், நைட்டு 10 மணி முடியும் வேலை. அந்த காரில் பிறக்கணும், ராலு பிறக்கணும், எங்களுக்கு வேலை முடியும் நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்கு, நம்ம சுது மட்டும் தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி எழுதிட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசு வேலை ஒரு 3 வேலைக்கு இப்போ காமாசு வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்த மங்கே படுத்தோம் கடைகளில், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடிச்சு அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாடுவார் நினச்சி பார்த்தோம். சின்ன ஃப்ரெண்டு மாதிரி வந்தால் கூப்பிட்டாங்க, இப்போ 10:30 இந்த ஒரு போட்டில் சங்கம் வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 சங்கம் இருந்துச்சு. நான் வெறும் எடுத்து போட்டு ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்க நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரேப்.
0: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
1: நான் சூரியனின் கோபம், இதை உதயசங்கர் தான் எழுதினாங்க. இப்போ நம்மளோட ஒரு நேரம் நேரஞ்சிருக்காங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? உதடு ஒட்டாத வார்த்தைகள் ஒரு 3 சொல்லிருங்க. கார், அடுத்து என்னன்னா சொன்னீங்க?
2: நீர்.
0: நீர்.
2: கார், நீர். கார், நீர். கார், நீர்.
0: சரி, ஓகே. நான் உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லிருங்கண்ணா.
2: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தளபதி விஜய் நடிச்ச பாட்டு வந்து இதுல போட்டிருக்கேன், பிகில் படத்துல போட்டிருக்கேன். பிகில் படத்துல.
0: பிகில் படத்துல இருந்து என்ன பாடல்னா? அதாவது கார், நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அப்படிதான் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். உதடு ஒட்டாத வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல. சரி, யார் யாரு என்னென்னலாம் சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
1: ம், ஓகேக்கா. திம்மன் அடுத்த நாள் தொலைக்காட்சியில் தோன்றி கோவூர் நாட்டில் குலதெய்வமான நம்முடைய எலி கடவுள் நேற்று என் கனவில் வந்து எல்லோரும் எலிகளை விரட்டுகிறார்கள், இனிமேல் யாரும் விரட்டாதபடி பார்த்துக்கொள் என்றார். அதனால் இனிமேல் எலிகளை பரிமாறிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய ஒருவேளை உணவை தியாகம் செய்யுங்கள். அந்த ஒருவேளை உணவுக்கான பணத்தை என்னுடைய கஜானாவில் தினமும் வந்து கொட்டிட்டு போங்கள். இல்லையெனில் நமது நீதித்துறை ஊழியர்களே உங்கள் வீட்டிற்கு வந்து அனைத்தையும் வாங்கி கொள்வர். நம்முடைய எலி கடவுளுக்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும். எலியை விரட்டவோ எலிகளை துன்புறுத்தவோ செய்தீர்கள் என்றால் நீங்கள் தேச துரோகிகள் என்று கருதப்படுவார்கள். நம்முடைய நாட்டுக்காக, உங்களுடைய தாய் நாட்டுக்காக இதை கூட செய்ய முடியாதா? நமக்கு எலி பற்று வேண்டாமா என்று மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருந்தான். எலிகளை வளர்க்க, பாதுகாக்க, பராமரிக்க தனியாக எலித்துறையும் அதற்கு கோயில்களும் கட்டப்பட்டன. ஆனால் பள்ளிகளோ கட்டிடங்களோ எதுவும் கிடையாது. எலிகள் தெருவு, வீடு, கடை எல்லாத்திலும் குடியேறியது. யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அவர்களால் கையை ஓங்கி விரட்டவே முடியவில்லை.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். நீங்கள் புக்கை வாசிக்கிற புக்கு பேரை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
1: சூரியனின் கோபம்க்கா.
0: சூரியனின் கோபம். இதை எழுதினவங்க வந்து உதயசங்கர், அவங்க தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்மெல்லாம் வந்து டிராகன் ஃப்ரூட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டிராகன் டங் பீன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நான் வந்துட்டு டிராகன் ஃப்ரூட்டை விட டிராகன் ஐ அந்த மாதிரி பழங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். டிராகன் டங் பீன்ஸ்.
0: ஆமாம், இது வந்து ஒரு பீன்ஸ் வகையை சேர்ந்தது.
1: தெரியலையேக்கா.
0: சரி, நானே சொல்கிறேன், எனக்குமே தெரியாது. நானுமே இன்றைக்கி தான் உங்கள் கூட சொல்கிறது மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிராகன் டங் பீன்ஸில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இது வந்து பீன்ஸ் வகையை சேர்ந்தது தான். இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் கே, இரும்பு சத்து, ஃபோலெட்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இது வந்து செரிமானத்தை சீராக வச்சுக்குது. அப்புறம் மல சிக்கல்களை தடுத்து குடல் ஆரோக்கியத்துக்குமே இது நல்ல பயனுள்ளதாக இருக்கான். இதில் இருக்கிற நார்ச்சத்தும் புரதச்சத்தும் உணவை வந்து மெதுவாக ஜீரணிக்க செய்கிறனால இரத்தத்தில் சர்க்கரை அளவை சட்டுன்னு உயர்த்துறத வந்து தடுக்குது. சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோலாகவுமே வச்சுக்குது. இதில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கவுமே உதவுது. இதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க நோயாளிகளுக்கான அந்த ஆபத்துமே குறையுது. அப்புறம் வந்து தொற்று நோய்களுக்கு எதிராக நம்மளோட உடம்பை பாதுகாக்குது, எலும்புகளை வலுப்படுத்துது, அதாவது ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. நம்ம உடம்பில் வந்து இரத்த சிவப்பணுகள் உற்பத்தியை அதிகமாக்கி அனீமியா வராமல், அதாவது இரத்த சோகை வராமல் வந்து தடுத்து உடம்புக்கு எனர்ஜியவுமே தருது. இது பார்க்க வந்து பட்டர் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது டிராகன் டங் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ் தெரியுமா உங்களுக்கு?
1: பட்டர் பீன்ஸ் தெரியுங்கக்கா.
0: அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது இது வந்து டிராகன் டங் பீன்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் ஜான்ஹோரே?
1: இன்றைக்கி வந்துட்டு நம்ம உதடு ஒட்டாமல் அந்த அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும், ஹார்மோன்.
0: ஆமாம், உதடு ஒட்டாத வார்த்தைகள் நிறையா இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி நாங்கள் கேமாக விளையாடுறோம். உதடு ஒட்டாத வார்த்தைகள் உங்களுக்கும் ஒரு மூணு தெரியும்னா 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் OCFM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான்ஹோரேப்.
2: சரி, நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஜான்ஹோரேப்?
3: இன்னைக்கு வந்துட்டு நம்ம உதட ஒட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு வேர்டு தான்க்கா, ஒரு கேம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: அதுக்கு மெசேஜ் மூலயமா நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, அதை இப்போ நம்ம கேட்போமா?
3: கேட்கலாங்க்கா.
4: நீங்கள் கேட்ட உதடு ஒட்டாத வார்த்தைகள் அக்கா, தங்கை, அத்தை, கல், கண். எனக்கு பிடித்தமான பாடல், உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருந்து புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நம்ம அண்ணா சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடியிலேருந்து சாதிக் அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. ஹோட்டல், கூல்ட்ரிங்க், சைக்கிள், வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்டாடி படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க நன்றினா. அதுக்கப்புறம் முஸ்லீம் தெருவிலேருந்து யாசின் அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க, தாத்தா, பாப்பா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம தீனா அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க பாமன்ல இருந்து, கடல், குதிரை, கிணறு, இட்லி, அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பாடல் கேட்டிருக்காங்க நன்றினா. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
3: ம், ஓகேக்கா. அடுத்த தலைப்பு, ஊரை சுற்றி ராஜாவின் கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ராஜா என்றால் ஒரு பெரிய பெயர் இருக்க வேண்டுமே. அந்த ராஜாவின் பெயர் ஊர் சுற்றி ராஜா. ஆனால் அவர் உண்மையான பெயர் ராஜாவே இல்லை. அந்த ஊரில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த ஊர் மக்கள் 5வது ஆண்டில் இறுதியில் ஒரு பூனையின் கையில் ஒரு மாலையை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த பூனை யார் கழுத்தில் அந்த மாலையை போடுகிறதோ அவன்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ராஜாவாக இருப்பார். அந்த ஊரில் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. 3 ஆண்டு ஒரு பூனையின் கையில் மாலையை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த பூனை சுவர் மீது ஏறி மாடியில் குதித்தது, ஜன்னல் வழியாக நுழைந்தது, ஓட்டு சைப்பில் உடைத்தது. மக்களும் அதன் பின்னால் ஓடினார்கள், சுவர் மீது ஏறினார்கள், சுவரின் ஏறி குதித்தார்கள், ஓடினார்கள். ஜன்னலில் வழியாக நுழைய முடியவில்லை, ஆனால் கதவை திறந்து ஓடினார்கள். ஊரே அந்த பூனையின் பின்னால் ஓடியது. அந்த பூனை ஓடி ஓடி ஒரு டீ கடையின் முன்னால் போய் நின்றது. அந்த டீ கடைக்கு சொந்தக்காரர் மோசடி முத்துசாமி. மக்களிடம் இல்லாத பொல்லாததையும் சொல்லி ஒவ்வொருவருக்கு சண்டையை மூட்டி விடுவார். அதனால் அவருக்கு மோசடி முத்துசாமி என்ற பெயர் வந்தது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் வாசிக்கிற புக்கு பேர் என்னது?
3: சூரியனின் கோபம்க்கா.
2: ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். சில குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அதை வந்து வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க, ஒரு மாதிரி வந்து பயப்படுவாங்க. அவங்க பயப்படுறத பார்த்து பேரண்ட்ஸே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நானுமே இந்த மாதிரி கேஸ் தான். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கண்ணீர் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியாது. எங்கள் அம்மாவே பயத்திலேயே என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன செய்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அதட்டாமல் பொறுமையாக கேட்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுமே பேரண்ட்ஸ்கிட்ட மறைக்காமல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லணும். எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் தான் அதுக்கான சொல்யூஷனையுமே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், டேப்லெட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்க விளையாடுற நேரத்தில் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு தலை சுத்தலாம், வாந்தி வரலாம், அதுக்காண்டி அவங்க எல்லாரும் ஓடுறாங்களே அப்படின்றதுக்காண்டி ஓடிட்டே இருக்கக்கூடாது. உடனே வந்து தேவையான உதவிகள், அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸு பேரண்ட்ஸ்டே செஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு மொதல் வந்து குழந்தைங்க பெரியவங்கிட்ட சொல்லணும். எதாக இருந்தாலுமே குழந்தைங்க வந்து டீச்சர் பேரண்ட்ஸ் பெரியவங்கிட்ட வந்து சொல்லணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, விளையாட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. அசால்ட்டாக என்ன செய்ய போகுது, லைட்டாக தலை தானே சுற்றுது அப்படின்னுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலுமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொன்னால் தான் அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குமே தெரியும். அவங்களுமே அதுக்கான ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. பெரியவங்களும் வந்து பயப்படாமல் அசால்ட்டாக வந்து எதையுமே எடுக்காமல் தேவையான உதவிகளை வந்து செய்யணும். ஏன்னா சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம், சின்ன தலைவலி கூட பெருசாக ஏதாவது செய்யலாம். அதனால் எதாக இருந்தாலுமே குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி தெளிவாக இருக்கணும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
3: இன்றைக்கி வந்துட்டு உதடு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு கேம் தான்க்கா விளாட்றோம்.
2: அதுக்கு வந்துட்டு இளையராஜா அண்ணா பதில் சொல்லியிருக்காங்க. அட்டை ஆந்தை சாரல் கால் அப்படின்னு பதில்களையுமே சொல்லியிருக்காங்க. நன்றினா அதுக்கப்புறம் சின்ன பாலத்திலேருந்து சபரி அண்ணா அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி திலகவதி தொண்டி தேங்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றினா சரி, அடுத்ததான் வந்து

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:44 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான்ஹோரே.
3: சரி, நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
4: நான் வந்துட்டு சூரியனின் கோபம், இதை உதயசங்கர் எழுதினாங்க. இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிடுறேங்க்கா. மக்களிடம் இல்லாது போலாதம் சொல்லி எப்பவும் மோசடி செய்வார், அதனால தான் இந்த பேர் வந்தது. அவர் செய்த ஒரே நல்ல காரியம் பால் கொடுப்பது மட்டும்தான். வழக்கமான அவர் பால் கொடுக்கும் நேரம் அது என்பதென்றால் பூனை அங்கே போய்விட்டது. அவருடைய கழுத்தில் மாலையை போட்டுவிட்டு அவர் கொடுக்கும் பாலுக்காக அண்ணா வந்து பார்த்தது. ஆனால் மோசடி முத்துசாமி பூனைக்கு பால் ஊற்றவில்லை. மக்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, வேறு வழி இல்லை. பழைய பழக்கம் என்பதால் அதை அப்படியே மூட பழக்கமாக ஏற்று

0: உட்கொண்டனர். எனவே டீக்காரைக்காரர் மோசடி முத்துசாமி தான் அந்த ஊரின் ராஜாவாகி விட்டார். அவர் ராஜாவானதும் என்ன செய்தார் தெரியுமா? மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்தார் என்று நினைத்தீர்களா? இல்லை, ராஜாவாக பதவியேற்றதும் மகா மந்திரியாக உலக நாடுகள் எங்கும் எத்தனை என்று கேட்டார். அவரும் 350 நாடுகள் இருக்கிறது என்றார் ராஜா.
1: இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
0: இன்னைக்கு வந்துட்டு உதடு ஒட்டக்கூடாது.
1: ஆமாம், அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னா அதை தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து மெசேஜ் மூலமா நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, அதை வந்து கேட்டுருவோம்.
2: வணக்கம், தங்கச்சி மடத்திலிருந்து நெய்தல் பெண் பேசுறேன். உதடு ஒட்டாத மூன்று வார்த்தை, இன்று நேற்று காலை. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோ சேஃபம் ரொம்ப நன்றி. எனக்கு வேலை இல்லா பட்டதாரி படத்திலிருந்து அம்மா அம்மா நீ எங்க அம்மா பாட்டு போடுங்க. நன்றி
1: நன்றிக்கா, ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க, இன்று நேற்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு கோர்ஸ் பத்தி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சு. எத்னோ பாட்டனி, அதாவது மக்கள் தாவரவியல். இது வந்து மனிதர்கள் தாவரங்களை பாரம்பரியமாக எப்படி பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்றத அறிவியல் ரீதியாக ஆராயிற துறை தான். நம்ம ஊரில் வந்து பாட்டி தாத்தா சொல்கிற அந்த மூலிகை பயன்பாடுகள், பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படுற இலைகள், கிராமங்களில் வீடுகளை சுற்றி வளர்க்குற மருத்துவ தாவரங்கள்னு பல விஷயங்கள் இந்த துறையோட தொடர்புடையது. இதில் என்ன படிப்பாங்கன்னா, பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுற மருத்துவ தாவரங்கள், உணவுக்காக பயன்படுத்தப்படுற கீரைகள், அப்புறம் காட்டு தாவரங்கள், விவசாயம், அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் தாவரத்தோட பங்கு, பழங்குடி மக்கள் தாவரங்களை பயன்படுத்துகிற பாரம்பரிய முறைன்னு நிறையா இருக்குது. ஒரு பகுதியில் வளர்ற தாவரங்களை அந்த பகுதி மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அறிந்து கொள்வது மூலமாக பாரம்பரியமாக அறிவை பாதுகாக்க முடியும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள், மூலிகை, அப்புறம் தாவர ஆராய்ச்சி மையங்கள், பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு திட்டங்கள், அருங்காட்சியகங்கள்னு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த துறை பெரும்பாலும் பாட்டனி, பிளான்ட் சயின்ஸ், இல்லைனா அது தொடர்புடைய படிப்புகளோட ஸ்பெஷல் பிரிவாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம ஜான்கோரை தம்பியும் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
0: பைக்கா,
1: பாய் பாய். அடுத்தடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிடுங்க. இது நம்ம கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: நான் ஜாபீர்.
4: 6 to 7 பேசுறதுக்காண்டி நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்துட்டாங்க. சரி, நீங்க என்ன புக்கு வாசிச்சிருந்தீங்க?
5: அதாவது மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு புக்கை தான் வாசிச்சிருந்தேன். இது உதயசங்கர் அவங்களால ஏற்கப்பட்டுச்சு, வானம் பதிப்புக்கும் தான் படிச்சிருக்காங்க. சரி, நான் வாசிக்கிற அந்த புக்கு உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற நம்பர் மூலியமா அந்த புக்கையுமே நீங்க வாங்கிக்கலாம். அந்த நம்பர் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. 91 76 54 99 91 76 54 99 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கு வாங்கிக்கலாம். சரி, நம்ம நேரத்துலேருந்து அதாவது ரொம்ப நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கில் உள்ள கதைகளை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி, இந்த புக்கோட மெயின் கதை அதாவது இந்த மாய கண்ணாடி அப்படின்னு பேர் வந்தது எதுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு கதையுமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6வது கதை தான், மாய கண்ணாடி. இந்த கதையை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போதும் கிள்ளியூர் தேசத்து ராஜா கண்ணாடி பார்க்க மாட்டார். அவர் அழகு அவருக்கு தெரியுமோ இல்லையோ மற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு கண்ணாடி பார்க்க அவருக்கு நேரமும் கிடையாது. சாப்பிடவும் தூங்கவுமே நேரம் சரியாக இருக்கும்போது கண்ணாடி எங்கே பார்க்கறது? அவர் அரை தூக்கத்தில் இருக்கும்போது அந்தப்புற சேவகர்கள் அவரை குளிப்பாட்டி பவுடர் வாசனையை திரவியங்களையும் பூசி ஒப்பனை செய்து விடுவார்கள். ராஜா நன்றாக விழிக்கும் போது அவர் முன்னால் சாப்பாடு தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் கிள்ளியூர் தேசத்து அரண்மனையில் எப்போதும் விருந்து நடந்து கொண்டே இருக்குமா? உலகத்தில் அத்தனை நாடுகளிலிருந்தும் சமையல்காரர்கள் அழைத்து வந்து சமைக்க சொல்லி சாப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டு சமையலாக இருக்குமா? அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. எப்போதும் சாப்பாட்டு ஐட்டங்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பாராம். சில சமயங்களில் யோசனை பலமாக வாயிலிருந்து ஜெல்லி வடிய ஆரம்பித்து விடும். அதை துடைத்து விடுவதற்கென்ற ஒரு சேவகரை கூட போட்டிருப்பாராம். அதாவது வாயிலிருந்து அந்த ஏற்றி ஊறுறதுக்கு கூட துடைக்கிறதுக்குள்ளே ஒன்று ஆலோசிச்சிருப்பாராம். அந்த அளவுக்கு சுமேரியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதையை நம்ம இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்,
4: தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம என்ன கேம் விளாட்றோம் உங்களுக்கு தெரியுமா?
5: ஏதாவது உதடு ஒட்டாமல் விளாட்றதானே?
4: ஆமாம், கரெக்ட். உதடு ஒட்டாத வார்த்தைகள் அதை சொல்லி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபாத்திமா அக்கா பாமன்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கல், கனி, கட்டை, காடை, காசி, காரல், உரை, அறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதில்கள் அவங்களுமே சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிக்கா. சரி, அடுத்ததான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
5: 7 0 9 4 4 3 9 9 9 நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி கூட கால் பண்ணியோ ஜாலியாக பேசிட்டு விளாட்டையும் விளாண்டுட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அக்கா பேசணும்.
4: என்னோட தகவலையுமே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து கோகோ கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் வந்து மர கோகோ ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து குறிப்பாக கிராமப்புறங்கள்ல அதிகமாக விளையாடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க
5: கோகோ?
4: கோகோ கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மர கோகோ அது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: மர கோகோவா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மர கோகோ கேள்விப்பட்டது இல்லைக்கா.
4: சரி, ஓகே. குறிப்பாக இது வந்து கிராமப்புறங்களில் தான் அதிகமாக விளையாடுவாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து 5 to 10 பேர் இல்லை அதுக்கும் மேலே உள்ளவங்க விளையாடலாம். கிளைகள் வந்து தாழ்வாக இருக்கிற மரம் வந்து அதிகமாக இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் இந்த கேமை வந்து விளையாடலாம். சரி, இந்த கேமை பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கோண்ணா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கேன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு?
4: ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்குண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
6: அதுக்கு முன்னாடி எப்படிப்பா இருக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு கிளைமேட்லாம்?
4: இன்னைக்கு வந்து மழை எல்லாம் வரலண்ணா.
6: நீங்க
4: ஒரு மூன்று வார்த்தை. கடல்,
6: நகல்,
4: நகை,
6: நகல், நகல்,
4: நகல்.
6: உங்களுக்கு
4: பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்க.
6: கண்டிப்பாப்பா. இன்னைக்கு வந்து கந்தசாமி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அலைக்ரா அலைக்ரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாடல் ஒலிபரப்பலாமாப்பா?
4: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. நன்றிண்ணா.
6: பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு
4: எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா.
6: மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் பாய்.
4: நம்ம சந்திரசேகரனா சூப்பராகவே பேசிட்டாங்க. சரி, அடுத்ததான் நம்ம கேமை பற்றியுமே தெரிஞ்சுப்போம். சரி, நான் என்ன கேம் பற்றி சொன்னேன்?
5: ஆ, மரக்கொக்கும்.
4: ம், சரி ஓகே. இது வந்து குறிப்பாக ஆலமரம், புளிய மரம், இல்லைனா வேப்ப மரம் இது விளையாட ஏற்றதாக இருக்குமா. முதல்ல வந்து விளையாடுறவங்கள யார் வந்து பிடிக்கிறவங்க அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு சின்ன போட்டி மாதிரி இல்லைனா குழுக்கள் போடுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் பிடிப்பாங்க. பிடிக்கிறவங்க வந்து மரத்துக்கு கீழே தரையில் நிற்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட நோக்கம் வந்து மரத்தில் இருக்கிறவங்கள தொடுறது இல்லைன்னா அவுட் பண்ணுறது தான். மரத்தில் வந்து இருக்கிறவங்க ஒரே கிளையில் இடத்துல நிற்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு கிளையில் இருந்து மற்ற கிளைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், மற்ற மரத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கணுமா. அப்படி வந்து அவங்க தரையில் நிற்கிற அப்பையோ இல்லைனா வேறு மரத்துக்கு பாஸ் ஆகிறப்பையோ அவங்கள பிடிச்சிட்டா அவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்களாம். அப்படி வந்து தொட்டுட்டா அவுட். அப்புறம் யார் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறவங்களோ அவங்க தான் திரும்ப வந்து பிடிக்கிறவங்களா விளையாடணும். இதில் உள்ள முக்கியமான விதிகள் என்னென்னா, பிடிக்கிறவங்க வந்து மரத்தில் ஏறியும் பிடிக்கலாம், தரையிலிருந்தும் பிடிக்கலாம். அதே மாதிரி சேஃப்டியாகவும் விளையாடணும். ஏன்னா மரத்தில் ஏறி ஏறி விளையாடுறனால கீழே விழுந்துருவோம். அதனால் சேஃப்டியுமே இதில் ரொம்ப முக்கியம். இந்த கேம் பார்க்க கல்லாமண்ணா மாதிரி இல்லை? அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து மரக்கோக்கோ அப்படியா. சரி ஓகே. அடுத்துதான் நாங்கள் வந்து உதடு ஒட்டாத வார்த்தைகள் அந்த கேம் தான் இன்னைக்கு விளையாண்டுட்ருக்கோம். நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். ஓகே, அடு நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில் அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கிடா கொள்றா அப்படின்னு சொல்லல. இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்கள் தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோடய உழைப்பை விட்டு என்னோடய இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்கு வேண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோடய அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன் தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொன்னேன், இதை மறைக்காதீங்க சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்குள்ளே வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாதிச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் இருந்தான், 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 ரூபா வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:23 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: ஜாபீர்.
3: சரி, அடுத்ததான் நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
4: மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு புக்கு. நம்ம இப்போ கதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுமே மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு கதை தான். உதயசங்கர் அவங்களால எழுதப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் இதை பதிச்சிருக்காங்க. கதையை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உலகெங்கும் ஒற்றக்கலை அனுப்பி எந்த நாட்டு எந்தெந்த நாட்டில் என்னென்ன உணவுப் பொருட்கள் பிரபலம் ஒன்று ஒற்று அறிந்து ஓலை அனுப்ப சொல்லியிருந்தார். இப்படியே உலக அளவில் சாப்பாட்டு ராமன் என்று பேர் வாங்கிவிட்டார். அதற்காக அளிக்கப்பட்ட உலக சாதனை சான்றிதழையும் அரண்மனை வாசலில் கண்ணாடி சட்டமிட்டு தொங்கவிட்டார். விதவிதமான சாப்பாடுகளை தின்று தின்று ராஜா ரொம்ப குண்டாகி போனார். மாலை அசைந்து வருவதைப் போல நகர்ந்து வந்தார். சில நாட்கள் சாப்பிட்டு முடித்து நடக்க முடியவில்லை என்றால் அவரை நான் அந்த புறத்திற்கு தூக்கி கொண்டு செல்ல மட்டும் 50 வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து தூக்கவே சிரமப்பட்டார்கள். அப்படி ஒரு நாள் மதியம் நேரம் விருந்தாக இத்தாலி நாட்டு பாஸ்தா, அமெரிக்காவில் பீட்சா, சுவிட்சர்லாந்து நாட்டு இளங்கன்று கறி, அமேசான் காடுகளில் மட்டும் வாழும் முதலைக்கறி, திருச்சியின் அக்காரா அடிசில், ஹைதராபாத் மொகல் பிரியாணி, திருநெல்வேலி அல்வா, சீனாவிலிருந்து புகையிடப்பட்ட பன்றிக்கறி, பம்பாய் ஜர்தா பீடா என்று எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்துவிட்டார். பின்னர் தன்னுடைய மாலை போன்ற உடம்பு அசைத்தபடி அந்த புறத்திற்கு போய்கொண்டிருந்தார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கான பகுதிகளில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
3: ஓகே, அடுத்ததான் நாளைக்கான பகுதியில் நம்ம ஜாபெட் தம்பி வந்துட்டு இந்த புக்கை திரும்பியுமே வாசிப்பாங்க. அடுத்ததான் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா மதிப்பெண் எடுக்கணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு தான் நாம் வந்து அதிகமாக நினைப்போம், அதே மாதிரி பேசவும் செய்வோம். ஆனால் குழந்தைகள் சொந்தமாக உருவாக்குற விஷயங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியம். ஒரு குழந்தை அழகான ஒரு டிராயிங் பண்ணலாம், இன்னொரு குழந்தை ஒரு சொந்தமாக ஒரு கதை எழுதலாம், வேறொரு குழந்தை கவிதை எழுதலாம். ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும், அதாவது அவங்களோட படைப்புகளுக்கு வந்து உரிமை இருக்குது. அதையுமே நம்ம வந்து பாராட்டணும். ஒருத்தவங்க வந்து தன்னோட சிந்தனை, கற்பனை, அறிவு, திறமை இதெல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு படைப்பை உருவாக்குறப்ப அந்த படைப்புக்கு சட்டப்படி கிடைக்கக்கூடிய உரிமைகள் அறிவுசார் சொத்துரிமை. இதில் வந்து கதையாக இருக்கலாம், கவிதை, ஓவியம், இசைப்படைப்பு, புகைப்படம், புதிய கண்டுபிடிப்புன்னு நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குல்ல ஜாபீர்.
4: ஆமாம்.
3: சரி, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா?
4: கவிதை எதுவும் வந்து கொஞ்சம்.
3: சரி ஓகே, நம்ம ஜாபீர் தம்பி சூப்பராக கவிதை எழுதுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: சூப்பராக எழுதுவாங்க.
3: அதனால் அந்த மாதிரி உரிமை அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கவிதை எழுதும்போது அவங்கள பாராட்டுறது, புகழ்றது இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க இன்னுமே அதை வந்து செய்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு தூண்டும். அதனால் ஒரு பள்ளியில் வந்து படிக்கிற குழந்த தன்னோட கற்பனையை பயன்படுத்தி ஒரு கதை எழுதுது அப்படின்னா அந்த கதையை வந்துட்டு யாரிடமுமே சொல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த கதையில் வந்துட்டு என்ன அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட அந்த அறிவு திறன் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்டாக இருக்கட்டும், அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து புகழணும். அதாவது புகழ்றதுனா அவங்க வந்து நம்ம மட்டும்தான் கவிதை எழுதுகிறோம் அந்த மாதிரி புகழ்ச்சி இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கணும். அவங்க வந்து திரும்ப அதை செய்யணும், அதாவது அவங்களுக்கு நம்ம அந்த புகழ்றதில் அவங்க வந்து அடுத்த தடவை அதை செய்யணும். அதான் அதையே வந்துட்டு ஒரு பெருமை புகழ்ச்சியாக வச்சுக்கக்கூடாது. என்ன ஜாபீர், கரெக்டு தானே? சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
4: உதடு ஒட்டாமல் விளையாடுற கேம் தான்.
3: சரி, நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்க பார்ப்போம்.
4: நண்டு.
3: நண்டு.
4: கத்தி.
3: கத்தி.
4: சரா, அது சுறா.
3: சுறா. ஓகே, போதும் போதும், இந்த மாதிரி தான் விளையாடுறோம். கேள்விகள் கேட்டு அதாவது நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:37 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: மாமா சாதிக்.
2: சரி, அடுத்ததா மெசேஜ் மூலமா ஒரு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்போம்.
4: மாலை நேர வாழ்த்துக்களுடன் மண்டபம் முகேஷ் அம்பானி. மாலை கதிரவன் மயங்கி விட்டான், துயில் கொள்ள கிளம்பி விட்டான். இருள் படரும் இவ்வேளை இவனுக்கோர் ஆசை, கடலோடு விளையாடி வருவதில். ஆகையால் தாவி குதித்தான் களத்தில். உறவுகளே மேம்படும் வார்த்தைகளில் பிரிவு இருக்கத்தான் செய்கிறது. எப்படி என்ற வினா தம்பி என சொல்லும் பொழுது ஒட்டும் உதடு, அண்ணன் என சொன்னால் ஒட்டாது. எனில் உதடு ஒட்டா வார்த்தைகள் நான் இங்கே சில தருகிறேன். அவை கரை, கயல், முயல், வயல், சாயல்.
2: நம்ம முகேஷ் அண்ணா ரொம்பவே சூப்பராக, அதாவது கேமோட பொருத்திய கவிதையை கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா. சரி, அடுத்ததா முயல் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் ஒட்டும், மீதி எல்லாமே நம்ம அண்ணா சூப்பராக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: பேச்சின்னும் நாய்க்குட்டு. இது சிறார் நாவல்.
2: ஆண்டன் செகா அவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம் கோபாலகிருஷ்ணன் அவங்க தான் இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, நீங்கள் நேற்று எதிலிருந்து விட்டீங்களோ அதிலிருந்து இன்றைக்கி வாசிக்க ஆரம்பிங்க.
3: வெளியே வந்த பிறகு தன் குட்டிகளுக்கு யாரேனும் ஊரு செய்துவிட்டு

0: செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் கடலோசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடலோசை நேசக்கரங்கள் நிகழ்களுக்கும் ஜாபர் தம்பி அவர்களுக்கும் அனைத்து வானொலி கேட்கும் நேயர்களுக்கும் என்னுடைய இயற்கை உழவன் ஆனந்தன் அவர்கள் என்னுடைய வணக்கங்கள்.
1: நன்றிண்ணா, வணக்கம்ண்ணா.
0: கடலோர மக்களின் துயரங்களை மிக அழகாக எடுத்துரைக்கும் உங்கள் கடலோசைக்கு நான் எங்களை போன்ற சமவெளி பரப்பில் இருப்பவர்கள் தெரியாமல் இருந்தது எவ்வளவு சோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்றைய செய்தியில் நான் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப நன்றி. கடற்கரை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நேசக்கரங்கள் மூலம் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.
1: ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: பேச்சனும் முகமது சாதிக்.
3: சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா.
3: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
5: நிறைய
3: சொல்லிட்டீங்க.
5: கேட்டுருங்கக்கா. எட்டு பட்டணம் பார்த்தவனுக்கு கிட்ட இருக்கும் பட்டணம் பார்க்க முடியவில்லை, அது என்ன?
3: முதுகு.
5: கரெக்ட்.
3: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
5: எனக்கு பனாரஸ் படத்துல இருந்து இலக்கண கவிதை சாங் போடுங்க.
3: ஓகேக்கா, நன்றிக்கா.
4: கார்த்திகாக்கா தோக்கம் ஏதாச்சும் விடுதலை கொண்டு வாங்கக்கா.
3: நான் டெய்லியுமே உங்கள்ட்ட தோத்து தாண்டா போறேன், இன்னைக்கு தாண்டா சொல்லியிருக்கேன். சரி ஓகே, நீங்க வந்துட்டு என்ன புக்கு வாசிச்சிட்டு இருக்கீங்க?
4: பேச்சனும் நாய்க்குட்டி. இது ஆண்டன் செகாவ் அவங்களால தான் ஏகப்பட்டிருக்கு. இது தமிழ் மொழி இருக்கவங்க கோபி கிருஷ்ணன் அவங்க தான் இதை தமிழ் மொழி ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா மனிதர்கள் குதிரைகளை படையை காற்றில் மனிதர்கள் வாடைய காற்றில் நுகரும்போது பதரமடை மரக்கிளைகளும் வீரக்குவில்களும் குதிரை சனத்துடன மனுஷங்களோட வாடையுமே இதுக்கு தெரிஞ்சிருக்கு.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்றைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 17 கிலோமீட்டரில் இருந்து 34 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: சாதே.
3: அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யாருனால் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வுத்தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 2.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வுத்தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆழ்கடல் பாயும் அலைகளின் மீது அஞ்சாட உணவுக்கு அஞ்சா நெஞ்சம், எப்போது தீரும் மீனவன் அச்சம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிலத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ஏதோ ஒரு நிதானத்துல போயிட்டே தான் இருக்குது. ஆனா கடலுக்குள்ள இறங்கி வேலை பாக்குற நம்ம மீனவ சொந்தங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்துருக்கோமா? நிலத்துல இருக்கிற ஒரு நிலைத்தன்மை கடல்ல துளி கூட கிடையாது. அலையும் காத்தும் எப்ப மாறும்னு யாருக்குமே தெரியாது. மீனை பொறுத்த வரைக்கும் துணிச்சலும் முரட்டுத்தனமும் அவனோட உடம்பாகவே பிறந்த விஷயம். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தான் அவங்க டெய்லி வாழ்றாங்க. மரணம்ங்கிறது மீனவர்களுக்கு புதுசு கிடையாது. தொழிலோட ஒரு அங்கமாவே அதை எடுத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டாங்க. ஆனா இயற்கை கொடுக்கிற துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்ல. மீனவர்கள் வெள்ளத்துல புயல்ல உயிரிழக்கும் போது, பாதிக்கப்படும் போது, போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வேற வழியே இல்லைன்னு கடல் தொழில நம்புவாங்க. மீனவர்கள் மறுபடியும் கடலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஆகிடும். மீனவர்கள் போராடுவது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லங்க, அவங்களோட உரிமையும் பாதுகாப்பும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கிடையில ஜாலியா நாங்க சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறது, என்ன புதுக்குடி எங்கெங்க இந்த வில்லடி பட்டாதுன்னு ஒரு தப்புலாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தன் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலக மஞ்சுறது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இப்படி உள்ள சந்தேக காலங்களில் நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தண்ணி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்றையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்றையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இருந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாக நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோட இதுவரையில அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்னைக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருக்கு தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்த இடம் எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செஞ்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு அழகான அதே நேரத்துல ரொம்பவே ஆபத்தான ஒரு ராஜாலிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதோட பேர் பாத்தீங்கன்னா லயன் பிஷ், சிங்க மீன்னு சொல்லுவாங்க. சில மீனவர்கள் பாத்தீங்கன்னா இத கோழி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் மாதிரி கம்பீரமா தோற்றத்தோடு அழகிய முற்கள் இருக்கும் இதோட உடம்புல, அதனாலதான் இதுக்கு இந்த பேரே வந்துச்சு. ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான விஷயம் மறைஞ்சிட்டு இருக்கு. இந்த லயன் பிஷ்ஷோட முதுகு பகுதியில இருக்கிற முற்கள் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்த விஷம் இருக்கு. இதோட முள்பட்டா பயங்கரமா வலிக்கும், வீக்கமும் ஏற்படும். ஏன் ஒரு சில நேரங்கள்ல சாகக்கூடிய நிலைமைக்கு கூட போயிருவோம். ஆனா இந்த விஷத்தை வச்சு வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தாது இந்த மீன், எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். ஏன் அப்படின்னா, இதோட விஷத்தன்மை உணவுகள்ல போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த உணவை சாப்பிடுற அந்த மீனுக்கு தான் பாதிப்பு. அதனால இந்த விஷத்தன்மையை உணவுகள்கிட்ட காட்டாது, எதிரி மீன்கள்ட்ட மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதோட அகலமான துடுப்பை விரிச்சு என்ன செய்யும் அப்படின்னா, சின்ன சின்ன மீன்களை என்ன செய்யும் அப்படியே முட்டி மூளைக்கு தள்ளிட்டு போயிருமா. மூளைக்கு தள்ளிட்டு போய் தான் அதுக்கப்புறம் தான் இது வந்து உண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட உடம்புல இருக்கிற நிறம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி மாறுபட்டுகிட்டே இருக்கும். பாறை மேல உட்கார்ந்தா பாறை நிறத்துக்கு வந்துருமா, புல்லு மேல உட்கார்ந்தா புல் நிறத்துக்கு வந்துருமா, இப்படி ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மீன் ரொம்ப அழகா இருந்தாலும் இது கடலோட சமநிலையை காக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு இந்த லயன் பிஷ் சொல்றாங்க. இது ரொம்பவே சிறந்த ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது

0: வாங்கிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம சூழலும் பெண்களும் புத்தகத்துல காடுகள் யாருக்கு சொந்தம் அப்படின்ற தலைப்புல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா அந்த சிப்கோ இயக்கம், இதோட தொடர்ச்சியா இந்த பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த புக்கை படிச்சப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் தெளிவு வந்துச்சு. குறிப்பா அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நாம இந்த சூழலும் பெண்களும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் சிப்கோ இயக்கம். நம்ம முன்னாடியே இந்த சிப்கோ இயக்கத்தை பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட தொடர்ச்சியா தான் இப்ப பாக்க போறோம். 1947 அதுவும் மார்ச் 25 ரேனி அப்படின்ற கிராமத்துல மரங்களை வெட்டுறதுக்காக ஆளுங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஊர்ல எந்த ஆண்களுமே இல்ல. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிவாரண நிதி வாங்குறதுக்காக வேற ஊருக்கு போயிருக்காங்க ஆண்கள் எல்லாருமே. மரங்களை வெட்ட வந்த ஆளுங்க சரியான நேரம் பார்த்துதான் ஊருக்குள்ள இறங்கி இருக்காங்க. இந்த கவனிச்ச கௌரி அப்படின்ற ஒரு பெண்மணி உடனே சுத்தி இருந்த எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி மரம் வெட்ட வந்திருக்காங்க, நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு. கடைசியில எந்த ஆண்களுமே இல்லாத நேரத்தில் 27 பெண்களை ஒன்னா கூட்டிக்கிட்டு அங்க போறாங்க. மரங்களை வெட்ட வந்தவங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டியே இருக்காங்க. அந்த பெண்கள் கொஞ்சமும் யாருக்குமே பயப்படல. உடனே என்ன செஞ்சாங்க, மரங்களை போயிட்டு கட்டி அணைச்சிருக்காங்க. இத பார்த்து மரம் வெட்ட வந்தவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம திகச்சு போய் அப்படி ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருச்சு. அன்னைக்கு இரவு முழுக்க அந்த பெண்கள் மரங்களை காவலா காத்து நின்றிருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? மறுநாள் ஆண்கள் ஊருக்கு திரும்பிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு பக்கத்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் போராட்டத்துல கலந்து கொண்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் சுந்தர்லா

தன்னிச்சையான வல்லமையையும் உலகத்துக்கு உணர்த்துற ஒரு ரொம்ப பெரிய காந்திய வழி அகிம்சை போராட்டம்னு சொல்லலாம். அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: நம்ம கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆளை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னு சொல்றேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சங்குனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கோயில்ல ஊதுற சங்கு, இல்லைன்னா பீச்ல நம்ம பொறுக்கி விளையாடுற அழகான சங்கு. இந்த குட்டி குட்டி சங்குகளை தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆனா இந்த குதிரை முள்ளி சங்கு அப்படி கிடையாது. கடலுக்கு அடியில இருக்கிற உலகத்துல இது ஒரு பெரிய வேட்டைக்காரன். பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா கூர்மையா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இதோட உண்மையான வேலை என்ன தெரியுமா? கடலுக்கடியில மெதுவா வளர்ந்துட்டே போகும். மத்த கிளிஞ்சல் நத்தைகள் ஏன் இந்த சின்ன சின்ன சங்குகளை கூட வேட்டையாடி சாப்பிடுறதுதான் இதோட வழக்கம். இதோட உடம்புல இருக்கிற இந்த முள்ளு மாதிரி அமைப்பு தான் இதுக்கு பாதுகாப்பு. அதே நேரத்துல வேட்டையாடவும் உதவுது. நம்ம ஊர் கடலோர பகுதிகளில் இதோட அழக பார்த்துட்டு சில பேர் வீடுகள்ல சோகேஷா வைப்பாங்க, அலங்கார பொருட்களா மாத்துவாங்க. ஆனா இயற்கையோட படைப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு கெத்து தான் இருக்குது. இந்த குதிரை முள்ளி சங்கு வந்து பாத்தீங்கன்னா செம உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். கடற்கரை ஓரங்கள்ல இந்த முள்ளி சங்குகள் கிடந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்குவோம். குறிப்பா உயிரோட கிடந்துச்சுன்னா அதை கடல்லயே விட்டுருங்க. ஏன்னா இது அரிய வகை சங்குகள்ல ஒன்னாவும் இருக்கிறதுனால, கடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றதுனால இது பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமா அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா மீனவர்களோட வலைகள்ல இல்லைன்னா கடல்ல ஏதோ உயிரோடு சங்கு கிடந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கடல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல்களுமே உங்களுக்காக தொடர்ந்து வருது. கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊரு தூத்துக்குடி மண்டவா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மறைச்சாருக்கு. கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வள்ளத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வந்துட்டாரு தாத்தா. வந்ததான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய போய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மறைக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார். நல்ல விலைக்கு வித்துருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ளதானா, என் மக வீட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோட விட்டுட்டாரு. அருணா கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டாரு. முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க. ஏன் உழைப்பு தான், ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
4: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம ஒரு திட்டத்தை பத்தின விஷயம் தான் கேட்டோம். என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனா அப்படின்ற திட்டத்துல கடன் தராங்க. இந்த கடனுக்கு எவ்வளவு வட்டி, என்ன பாதுகாப்பு, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியில தேவையான ஆவணங்கள் என்னன்னு கேட்கலாமா? நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இப்ப கடன் வாங்க என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத வரிசைய நான் சொல்ல போறேன். கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு விண்ணப்பம் வாங்குறோம் அப்படின்னா, அந்த விண்ணப்பத்துல நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யப்படணும். இது எல்லாத்தையும் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பம் வேணும். பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படம் வேணும். அடையாள சான்று, அதாவது பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அதாவது ஓட்டுநர் உரிமமோ ஆதார் அட்டையோ வாக்காளர் அடையாள அட்டையோ, அப்புறம் முகவரி சான்று, இது எல்லாமே வந்து இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா நிலம் சார்ந்த சான்று, இல்லைன்னா படகு ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அது சொந்தமாவோ குத்தகைக்காகவோ வச்சிருந்தோம் சான்றிதழ் வேணும். அருமையான பாடல்களுமே தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில. அதுவும் நெய்தல் கைமண பகுதியில உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா, நம்ம போன சமுத்திரம் பழகு நெய்தல் சுவை பகுதியில நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நண்டு குழம்ப நம்ம இப்ப பாரம்பரிய முறையை தவிர்த்துட்டு, அதாவது இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தின செய்முறை விளக்கத்தை பாத்துட்டு வந்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரை கிலோ நண்டு. நம்ம போன சமுத்திரம் பழகுல சொன்ன மாதிரி நண்டை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்றது கொஞ்சம் லேட்டாவே பண்ணிக்கலாம், ஏன்னா ஊழ ஊறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நண்டை சுத்தம் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, வெங்காயம் நல்லா, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசா நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளியையும் அதே மாதிரி பொடுசா நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுக்கலாம். குறிப்பா மல்லியலை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எதுனாலும் இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்ப நம்ம தாளிக்க போறோம். இந்த தாளிப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா, எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை மல்லியலை போட்டு வெடிச்சு வர்றப்ப குறிப்பா வெங்காயத்தையும் போட்டு தக்காளியையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்குங்க. நல்லா குழஞ்சு மசிச்சு வர்ற டைம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய், தேங்காவில கொஞ்சமா பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு போட்டு ரெண்டு பட்டை மிளகாயும் உள்ள போட்டு, இது கூட நம்ம வீடுகள்ல மசாலா பொடி வாங்கிருப்போம், குழம்பு கரைக்கிற மசாலா பொடி, கறி சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா பொடி, இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறங்க. குழம்பு கரைக்கிற மசாலா பொடியை ரொம்ப நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வாட அடிச்சிடும். அதனால நம்ம குழம்பு கரைக்கிற மசாலா பொடியை கொஞ்சமா சேர்த்துட்டு, இந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல அந்த மசாலா, அதுவும் பொரிக்கிற 65 மசாலா, இந்த மசாலாவை அதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் தேங்காய் கூட சேர்த்து நல்லா மை கணக்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தக்காளி வெந்துருச்சு. இந்த தக்காளி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அரைச்ச விழுத அதுக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, லேசா கருவேப்பிலைய உள்ள தூவி விட்டு மூடி போட்டு நல்லா மூடிருங்க. நல்லா வெந்து வர்றப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுருங்க. இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுவி எடுத்துக்கிட்ட நண்டை நல்லா கொதிச்சு நல்லா குழம்பு நல்லா அரைஞ்சு வத்தி வர்ற நேரத்துல நண்டை போட்டுருங்க. நண்டை போட்ட நண்டுல நிறைய தண்ணி இருக்கும். இந்த தண்ணி விடுறதுனால கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கொதிக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலைய தூவி இறக்கிருங்க. இப்ப மூடி போட்டிருந்ததை எடுத்து திறந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இல்லையா, கனவா குழம்பு, ரால் குழம்பு இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுருப்போம், அதே டேஸ்ட்ல இருக்கும். இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல வைக்கிற இந்த நண்டு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவரின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: சமீபத்திய செய்திகள்ல கள்ளக்கடல் அப்படின்ற வார்த்தைய அதிகமா கேட்டிருப்போம். குறிப்பா நம்ம ராமநாதபுரம், தூத்துக்குடி, கேரளா பகுதிகளில் இந்த மீன் பிடிக்க போகாம படகுகள்ல கரையிலே நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான எச்சரிக்கையா புரிஞ்சுக்கலாம். இந்த எளிமையான எச்சரிக்கைய நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சாதாரணமா கடல் அலைகள் எப்படி உருவாகும்? நம்ம ஊருக்கு கடலுக்கு மேல காத்து வீசும் போது அலைகள் அடிக்கும். ஆனா கடலுக்கு நடுவுல, அதாவது இந்த தெற்கு இந்திய பெருங்கடல்ல எங்கேயோ தூரத்துல பெரிய புயலோ இல்ல கடுமையான காற்றோ வீசி இருக்கும். அதனால அங்க உருவாகிற அலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கரமான ஆற்றலோடும் அலை நீரோட்டத்தோடும் உருண்டு திரண்டு பல 100 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு நம்ம கரையை நோக்கி வரும். இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். எந்தவித அறிகுறியும் இல்லாம கரையில காத்தே வீசாத போது கூட திடீர்னு ராட்சத அலைகளா வந்து கரைய மோதும். திருட்டுத்தனமா கள்ளத்தனமா திடீர்னு வந்து ஆபத்தை ஏற்படுத்துறதாலதான் இத மலையாளத்துல இருந்து கள்ளக்கடல் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த அலைகள் ரொம்பவே தூரத்துல இருந்து வர்றதால நிறைய மணலையும் வண்டல் மண்களையும் இழுத்துட்டு ரொம்ப வேகமா வரும். இதோட ஆற்றல் ரொம்பவே அதிகம். ஒருவேளை இந்த அலைகள்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதனாலதான் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு கடலுக்குள்ள இறங்குறது, குளிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு எதையுமே செய்யாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு. நமக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, கடலோர பகுதிகளுக்கு போகாம எச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு கள்ளக்கடல் இருக்குது அப்படின்னு அறிவிப்பு விடுத்திருப்பாங்க. இந்த அறிவிப்பு ஏன் விடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரியான நேரங்கள்ல கடலோர பகுதிக்கு போகாம எச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே உங்களுக்காக வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில முதலாவதா நாம மீனவர்கள் கடலுக்கு போறப்போ என்னென்ன மாதிரியான துன்பங்கள் கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்றத சின்ன ஒரு விளக்கமா கேட்டோம். கடலுக்கு அடியில இருக்கிற அந்த லயன் பிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முற்கள் நிறைஞ்ச நச்சுத்தன்மையான மீன், அதாவது பாத்தீங்கன்னா சிங்க மீன், கோழி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மீனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நாராயணி சுப்பிரமணியன் எழுதின சூழலும் பெண்களும் அப்படின்ற புத்தகத்துல இருந்து காடு யாருக்கு சொந்தம் அப்படின்ற தலைப்புல பெண்களுடைய அந்த வீரமான செயலை பத்தின விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரிய வகை உயிரினமா இருக்கிற அதுவும் கடலுக்குள்ள குதிரை முள்ளி சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முள்ளி சங்கு பத்தின விஷயங்களை, சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டோம். பிரதம மந்திரியின் சம்பத் மத்திய யோஜனா அப்படின்ற திட்டத்துல விண்ணப்பங்கள் பதிவு பண்றதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேக்குறாங்க, அந்த ஆவணங்களை விண்ணப்பங்களோட எப்படி நிரப்பணும் அந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமண பகுதியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல போகக்கூடிய நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது, அதை பத்தின சுவாரஸ்யமான செய்முறை விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சமீப காலத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கள்ளக்கடல், அதை பத்தின விஷயங்களை தெளிவா கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயம் கேட்டிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் கடலுக்குள்ளேயும் சரி, கரைகளுக்கு வெளியவும் சரி கொட்டி கிடக்கு. அந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். குறிப்பா இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
3: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்ப வந்து டெய்லரிங் வேலை பார்க்கறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்கறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதா பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்குது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
2: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. 9th படிக்கும்போது நினைக்கிறேன், 9th 10th படிக்கும்போது ட்ரெயினில்

0: நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். செவன்த்லேருந்து நைன்த் டுவெல்த் வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும் வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், வந்து போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் பத்து ட்ரெயின் தான் இருக்கும், ஆம்பளை நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயின் நிற்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின், நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கே இப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.

ஆடி ஆடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பிரபு சங்கர் எழுதின எல்லாருக்கும் நல்லவர். கதையை கேட்கறதுக்காக நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சியில. கதைக்குள்ள நுழையலாமா? வந்தவங்க எல்லாம் வாயார புகழ்ந்தாங்க. அது சம்பிரதாயமான புகழ்ச்சி இல்லைங்கிறத நீர் தழும்புன அவங்களோட கண்களே தெரிவிச்சுச்சு. கீழ்நிலை ஊழியர்கள்ல இருந்து உயர்நிலை அதிகாரிகள் வரைக்கும், கூட பணிபுரிஞ்சவங்க, உறவினர்கள், அக்கம் பக்கத்து நண்பர்கள்னு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல 100 பேரு கிட்ட சேர்ந்தாச்சு. அங்க இருந்த எல்லாருமே சோகத்தை தாங்கிக்க முடியாம மன வருத்தத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. இவர் எப்பவுமே எல்லாருக்குமே நல்லவர் சார், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார். ஏன், ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டார். இப்ப கூட பாருங்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஆஸ்பத்திரிக்கு கூட போகாம அமைதியா இவரோட உயிர் பிரிஞ்சு போச்சு. கொடுத்து வச்ச மனுஷன் சார். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்கிறது அபூர்வம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள பரவலா பேசிக்கிட்டாங்க. நிரந்தரமா தூங்கிட்டு இருந்த அந்த நல்ல உள்ளத்துக்காரரோட பேரு தான் நித்யானந்தம். மனைவி, 2 பொண்ணுங்கன்னு ரத்த உறவுகள்ட்ட இருந்தும் பிற பாசங்கள்ல இருந்தும் திடீர்னு விடுபட்டு விலகிட்டார். நித்யானந்த ஐயா பேரம் பேத்திகள் எல்லாம் பாத்துட்டு அவரோட கடைசி காலத்தை நிம்மதியா வாழ்ந்து முடிச்சிட்டார். 50 வருஷமா கூடவே பழகிட்டு இப்போ வெறுமைய மட்டும் அமிர்தவல்லி அம்மாக்கு நித்யானந்தம் ஐயா விட்டுட்டு போயிட்டாரு. அவர் காட்டின அனுசரணை எல்லாம் ஆரவாரம் இல்லாம இருக்கும். நினைவலைகள் புரண்டோடி வந்துச்சு. அதுல அவரு மத்தவங்க கிட்ட காட்டின அன்பும் சகோதரத்துவம் தான் அதிகம். பக்கத்து பிளாட்ல ஒரு வயசான அம்மா தனியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன். மனைவி குழந்தைங்கன்னு அவரும் வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டாரு. அம்மாக்காக அவரு வாங்கி கொடுத்த அந்த பிளாட்டுக்கு வருஷத்துக்கு 1 முறைதான் வருவாரு. 1 மாசம் மட்டும் அவங்க அம்மாவை சில இடங்களுக்கு கூட்டிட்டு போய் மகிழ்விப்பாரு. அப்புறம் பழையபடி வெளிநாட்டுக்கே போயிருவார். அந்த அம்மாக்கு அந்த நகரத்திலேயே வெவ்வேறு பகுதிகளில் 4-5 உறவினர்களும் இருந்தாங்க. எப்பயாச்சும் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் நித்யானந்தம் ஐயா தான் அந்த அம்மாக்கு பெரிய ஆதரவு. எப்ப வெளியே போனாலும் அவங்க கிட்ட ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு எதுவும் சேர்த்து வாங்கிட்டு வரணுமான்னு உரிமையோட கேட்பாரு. சொன்னது போல வாங்கிட்டு வந்தும் கொடுப்பாரு. எல்லாருக்கும் நல்லவர் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். இனிமையான

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

இதே நிகழ்ச்சிய அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நித்யானந்தம் ஐயா அந்த அபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பொது வேலையா இருந்தாலும் தானே இழுத்து போட்டு பண்ணுவார். குழாய் பழுதுல இருந்து ஒட்டுமொத்த குடியிருப்புக்கும் பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும் எல்லா வேலைகளுக்கும் யோசனை, திட்டம், வேலையாள் தேர்வு, செலவு பகிர்மானம்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒரு ஆளா பாப்பார். அனாவசியமான இடையூறோ சந்தேகமோ இல்லாம கச்சிதமா அவர் பார்க்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போயிரும். ஒரு நாள்ல 4-5 பேர்கிட்டயாச்சும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பார். அந்த உரையாடல்ல அவரு ஆறுதல் சொல்றதுதான் அதிகமா இருக்கும். நித்யானந்தம் ஐயா யாருக்காச்சும் எந்த வகையிலயாவது உதவி பண்ணிட்டே இருப்பார். மருமகனுங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து ஆக வேண்டியத முடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல அமிர்தவல்லி அம்மா உறைஞ்சு போயிருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் சம்பிரதாயமா துக்கம் விசாரிச்சுட்டு சந்தடி இல்லாம நழுவி போயிட்டே இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மூத்த மருமக வித்யாதரன் மனைவி பைரவி கிட்ட மெல்ல விசாரிச்சாரு. கேக்குறேன்னு கோவிக்காத பைரவி, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்து நம்ம தொடங்கியே ஆகணுமே. உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சொத்து பத்து பத்தி எதுவும் சொல்லிருக்காரா என்ன அப்படின்னு வித்யாதரன் கேக்கும் போது விரக்தியோட தன்னோட கணவரையே பைரவி ஏற இறங்க பார்த்தாங்க. துக்கத்தனல் தனியறதுக்கு முன்னாடியே இப்படி கேக்குறாருன்னு நினைச்சு பைரவியோட மனசுல கோபம் வந்தாலும் அது எதையுமே அவங்க வெளியில காமிச்சுக்கவே இல்லை. அடுத்தடுத்து கட்டாயமா மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை அவங்க பண்ணியே ஆகணும்ன்ற தீர்மானத்திலையும் பைரவி திட்டவட்டமா இருந்தாங்க. ஒரு பக்கம் பைரவியோட வீட்டுக்காரர் அப்படி கேக்கும் போது அவங்க தங்கச்சி பிரவீனாவும் அவங்களோட வீட்டுக்காரரும் என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிய அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களை தொடர்ந்து

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அலைபாயுதே நிகழ்ச்சிய அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. தங்கச்சி பிரவீனாவும் அவங்களோட வீட்டுக்காரர் சுரேஷும் அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. பைரவி எந்திரிச்சு போய் அவங்க தங்கச்சி கிட்ட உட்கார்ந்ததும், பிரவீனா எனக்கு சந்தேகமா இருக்குடி, அப்பா விவரமா அம்மா கிட்ட சொல்லிருப்பாரோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதாக்கா இருக்கு, அப்பா எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஆள் கிடையாது. வெளிப்படையா அம்மா கிட்ட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பட்டுன்னு உடைக்கிற ஆளு. அப்படிப்பட்ட நிலைமையில சொத்து விஷயத்தெல்லாம் சொல்லாம போயிருப்பாரா என்ன? கரெக்டு தாண்டி, என் யோசனையும் அதுவா தான் இருக்கு. 2 மாசங்களுக்கு முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக நான் வந்திருந்தேன். அப்போ சும்மா அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கு அம்மா விவரிச்சதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிளாஷ்பேக் என்னன்னு உனக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அப்புறம் இங்க உட்காந்து நம்ம பேச வேணாம், எல்லாருக்கும் அதுலயும் விழுந்துரும். வா, ஒதுக்கு புறமா போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு மறைவான ஒரு இடத்துக்கும் போனாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொற்கள்னால பைரவி அழகா காட்சிப்படுத்தினாங்க. அமிர்தவல்லி அம்மா, அமிர்தவல்லி, என்னங்க ஏன் இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டீங்க? எப்பயும் சமூக சேவை பண்றேன், எல்லாருக்கும் உதவி பண்றேன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்களேங்க. என்னவோ தெரியலம்மா, இன்னைக்கு என் மனசுல பட்ட விஷயத்த உன்கிட்ட வெளிப்படையா சொல்லியே ஆகணும்னு தோணுது. உன்னோட போன் இருக்குல்ல, அதுல ஸ்கிரீன் லாக் பண்ணிக்க. அப்பதான் வேற யாராலையும் அதை திறந்து பார்க்கவே முடியாது, உன்னோட தகவல்களையும் திருட முடியாது. என்னங்க பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதான் நீங்க என் கூடவே இருக்கீங்கல்ல, எனக்கு எதுக்கு இந்த டெக்னாலஜி அது இதுன்னு தொல்லை எல்லாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அமிர்தம், நான் இப்ப உயிரோட இருக்கேன் சரிதான், ஆனா நீயும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒருவேளை நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? நிதர்சனத்தை தானே சொல்றேன், யாருதான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்காங்க சொல்லு? எல்லாரும் ஒரு கட்டத்துல போய் தான் ஆகணும். இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைய முடிச்சாகணும், அதானே வாழ்க்கை. சொல்றத நல்லா கவனிச்சுக்க. இந்த மொபைல் போன்ல நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு வெள்ளாவரியா சொல்றேன். இது என் லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? இப்போ உன்னோட போனுக்கு என்னோட தகவல் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி விடுறேன். அதுக்காகத்தான் சொல்றேன், முதல்ல பாஸ்வேர்ட் போடுன்னு. எங்க அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இதெல்லாம் புரிய போறதில்ல அப்படின்னு அமிர்தவல்லி அம்மா மறுத்ததுல பாரம்பரியமான அமங்கலமான உணர்வு சார்ந்த பயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. குரல்ல நடுக்கும், கண்கள்ல நீரும் தழும்பி நின்னுச்சு. அந்த அம்மாக்கு அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்றதுன்னே தெரியல. அட என்ன அமிர்தம், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன், அதுக்கு போயிட்டு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறிய. புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதும் அறியாமதான். இப்படி நான் சொல்லி கொடுத்து நீயும் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு நீ பயப்படுற. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இங்க நீங்க என்னவோ சாதாரணமா தான் சொல்றீங்க, ஆனா எனக்கு வயிறே கலக்குது. சும்மா இருங்க, இப்போதைக்கே எதுவும் எனக்கு வேணாம், நீங்க அமைதியா இருங்க. இந்த பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரோட வாயில தன்னோட கைய வச்சு, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்திட்டு? நானே இப்பதான் நிம்மதியா இருக்கேன், கூட கொஞ்சம் பயத்தை ஏத்தி விட்டு என்ன நிம்மதி இல்லாம பண்ணிராதீங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீங்க தான், உங்களையும் இழந்துட்டு நான் என்னங்க பண்றது, பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு அமிர்தவல்லி அம்மா அழுதுகிட்டே சொல்லும் போது நித்யானந்தம் ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.

பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அமிர்தம் அமிர்தம், கொஞ்சம் அழுகையை கட்டுப்படுத்து. அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பிரயோஜனம் தான் இருக்கு. ஒண்ணு, நம்ம கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வரும்னு சொல்லுவாங்க, கண் பார்வையும் தெளிவாகுமா. அப்புறம் நம்ம மனபாரமும் குறையும்னு சொல்லுவாங்க. அழுகிறது தப்பு கிடையாது, ஆனா அதையே வழக்கமாக்கிறாத. அது ஒரு விதமான அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாக்ரடீஸ் சிறையில இருந்தப்போ ஒரு கைதி ஏதோ ஒரு கவிதையை இசையோட பாடிட்டு இருந்தானா. உடனே அவரு, எனக்கு அதை சொல்லிக்கூட அப்படின்னு ஆர்வமா கேட்டாராம். அந்த கைதியோ, ஏப்பா உனக்கு நாளைக்கு விஷம் கொடுத்து மரண தண்டனைய நிறைவேற்ற போறாங்க, இப்ப எதுக்கு உனக்கு இந்த ஆசை? சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு பாடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா அப்படின்னு கேட்டானா. ஏன்பா, சாகரத்துக்கு முன்னாடி புது விஷயத்த உன்ன தெரிஞ்சுக்கிட்டு சாகலாமேன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு சாக்ரடீஸ் சொல்ல, அந்த கைதி நெகிழ்ந்து போய் அவருக்கு சொல்லி கொடுக்க, அப்படியே அதே இசையோட அந்த கவிதைய மனம் நிறைஞ்சு சாக்ரடீஸ் பாடினாராம். எங்க இத பாருங்க, நான் ஒன்னும் சாக்ரடீஸ் கிடையாது, எனக்கு எதையும் புதுசா தெரிஞ்சுக்க வேணாம். சாக்ரடீஸ்க்கு பொண்டாட்டி புள்ள குட்டின்னு யாருமே இல்ல போல் இருக்கு, ஆனா எனக்கு எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? உங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம பிள்ளைங்க பாத்துக்க போறாங்க, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அமிர்தம், உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. புதுசா விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புள்ள குட்டி குடும்பம்னு இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சரி, இதோ இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, இத பத்தியாச்சும் தெரிஞ்சுக்க. ஏதாச்சும் அவசரமான பண தேவை இருந்துச்சுன்னா, உடனே பணம் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா நீ யாருக்கிட்ட போய் கேப்ப சொல்லு? பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு போய் டெபிட் கார்ட சொருகி பின்கோட தட்டுனன் வை, அதுல ஒரு நாலு நம்பர் நீ போடணும், அவ்வளவுதான், பணம் டக்குன்னு வந்துடும். எனக்கு ஏடிஎம் பின்கோடுன்னு எதுவும் வேணாங்க, அவசர தேவைன்னு எனக்கு எதுவுமே இருக்க போறது இல்ல. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்களா? இல்ல அமிர்தம், என்ன நீ இன்னும் அடுப்புதிர பொண்ணாவே இருக்கியே, கொஞ்சம் நவீன வசதிகளை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்க, அதான் உனக்கு நல்லது. என்னதான் உனக்கு புள்ள குட்டின்னு இருந்தாலும் நீயும் ஒரு சில விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா என்ன? இத பாருங்க, நீங்க அறிவு பூர்வமா பேசுறீங்க, நான் உணர்வு பூர்வமா பேசுறேன். என்ன தயவு செஞ்சு என் போக்கிலே விட பாருங்களேன். கொஞ்சம் விட்டா நான் இப்ப தேம்பி அழுதுருவேன். அழுகிய தொண்டை வரைக்கும் அடக்கிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்த முடியாது. தார தாரையா என் கண்ணுல வழிஞ்சோடுற கண்ணீர் இப்போ வெள்ளப்பெருக்கு மாதிரி ஓடணுமாங்க. சரி சரி விடுமா, இத போய் சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தம்மையா அவங்க மனைவிய அன்போடு அணைச்சு ஆறுதலும் சொன்னாரு. இந்த அணைப்புல அடங்கி கிடக்கிறது அறியாமைனா நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு அமிர்தவல்லி அம்மா அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த தன் தங்கச்சி கிட்ட பைரவி சொல்லும் போது பிரவீனா கலக்கம் கலந்த பெருமூச்சு விட்டாங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இனிமையான பாடல்கள் தொடர்ந்து இணைஞ்சிருக்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நல்லவர் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்னைக்கான சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதும் அமிர்தவல்லி அம்மாவோட பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் துக்கத்துல இறுகின முகத்தோட இருந்தாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள இருந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டயுமே காமிச்சுக்கல. கூடவே நித்யானந்தம் ஐயா சொத்து சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்து நிறைவேற வேண்டிய வாரிசு சான்றிதழ் மாதிரியான சட்டப்பூர்வ வேலைகளை பத்தியும் அவங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நீர் வத்தி போன கண்களோட சோக பதுமையா உட்கார்ந்திருந்த அமிர்தவல்லி அம்மா கிட்ட அத பத்தி பேசுறதுக்கும் பிள்ளைங்களுக்கு பயமா இருந்துச்சு. பைரவி சொன்னதை வச்சு பார்த்தா அப்பா தன்னோட போனையும் லேப்டாப்பையும் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாருன்னு பிரவீனாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மா கிட்ட அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்பா என்ன சொல்ல வந்தாருன்னு கூட அவங்க அம்மா தெரிஞ்சுக்காம போயிட்டாங்களேன்றத நினைக்கும் போது பைரவிக்கும் பிரவீனாக்கும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எங்க தங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் தங்களுக்கு சேராமலே போயிருமோன்னு நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பா என்ன நினைச்சிருந்தாருன்னு தெரியலையே, அம்மாவும் தெரிஞ்சுக்கல. பிரவீனா, உங்க அப்பா மொபைலையும் லேப்டாப்பையும் லாக் பண்ணவே இல்லை. முக்கியமா லேப்டாப்ல தன்னோட டெபாசிட் தொகை, வீடு, நிலம், சொத்து, எல்ஐசி பாலிசி, வங்கி கணக்கு விவரம், வருமான வரி கணக்கு தாக்கல் வரைக்கும் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஏதாச்சும் சந்தேகம்னா நம்ம யார போய் பார்க்கணும், யாருக்கு போன் பண்ணி பேசணும், தனியார் வைப்பு நிதி, அஞ்சலக சேமிப்பு, இது எல்லாத்துலயுமே யார போய் நம்ம பார்க்கணும்னு அவங்களோட நம்பரையும் குறிச்சு வச்சிருக்காரு. வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய ஆடிட்டரோட பேரு, அவரோட போன் நம்பரு, சொந்த வீட்டு பத்திரம், உங்க அம்மாக்கும் அப்பாக்குமான ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் கையிருப்பு பணம்னு முழு விவரங்களையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே உரிய மூல ஆவணங்களையும் சாஃப்ட் காப்பியையும் வச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்றது உட்பட வச்சிருக்காரு. பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகைகள் என்ன, வீட்டுல அப்புறம் அம்மாவோட கழுத்து, கை, காது, மூக்கு, பாதவிரல், மெட்டி வரையிலான நகைகள் என்னன்னு எல்லா விவரத்தையும் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காரு. எப்படி இதெல்லாம் நான் சொல்றேன்னு பாக்குறியா? லேப்டாப்ப மாமா லாக் பண்ணி வச்சிருப்பாருன்னு எதர்ச்சியா ஓபன் பண்ணி பார்த்தேன். ஆனா லேப்டாப் லாக் ஆகவே இல்ல, போன் பாஸ்வேர்டையும் அவரு ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்காரு அப்படின்னு பிரவீனாவோட வீட்டுக்காரர் சொல்லும் போது பைரவி, அவங்களோட வீட்டுக்காரரு, பிரவீனான்னு மூணு பேருமே ஆச்சரியத்தோட பாக்க, இந்த சொத்துக்களுக்கெல்லாம் அம்மாதான் ஒரே நேரடி வாரிசுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் எந்தெந்த சொத்துக்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்குன்னு தெள்ள தெளிவா அவங்க அப்பா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாரு. மை காட், வாட் எ மேன் நித்யானந்தம், இந்த மாதிரி எல்லாம் ஆட்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அதை கவனிச்ச அமிர்தவல்லி அம்மா, ஊருக்கெல்லாம் நல்லவரா இருந்தவரு, குடும்பத்துக்கும் அப்படித்தானே இருப்பாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே பெருமையோட சொல்லிக்கிட்டாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலமில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருள் காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ மாயா, எப்படி இருக்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: நல்லா இருக்கேன் ஜெயா, நீ எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ற?
0: நல்லா இருக்கேன் மாயா, நல்லா இருக்கேன். ஆன்லைன் ஜாப் தான் பாத்துட்டு இருக்கேன். ஃப்ரீ டைம்ல பண்ணா போதும். மாசம் 8,000 to 20,000 வரைக்கும் கிடைக்குது. உனக்கு அப்ளை பண்ணவா?
1: ஏ ஜெயா, நீ படிச்ச பிள்ளை தானே, இதெல்லாம் நம்பலாமா?
0: ஏன் நம்பாம? முதல்ல 1,000 ரூபாய் அனுப்ப சொன்னாங்க. ஒரு வாரத்துல என்னோட அக்கவுண்ட்ல 2,000 ஏறிடுச்சு. அது மட்டும் இல்ல மாயா, தொடர்ந்து அவங்க குடுக்கற டாஸ்க் பண்ணா இன்னும் அதிகமா பணம் கிடைக்குமா?
1: பேராச பெருநஷ்டம் ஆயிருமாயா. எங்க அத்தாச்சி இப்படித்தான், முதல்ல 50 ரூபாய்னு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 500 வருது 1,000 வருதுன்னு சொல்லி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கவுண்ட்ல 3,000 வந்திருக்கு, 15,000 வந்திருக்கு, 60,000 வந்திருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆசையா பணம் எடுக்க போனா அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியாம போயிடுச்சு. கால் பண்ணி கேட்டா எல்லா டாஸ்கையும் முடிச்சாதான் பணம் வரும்னு சொல்லிட்டாங்க. முதலீடு பண்ண பணமும் கிடைக்கல, அதுல இருந்து வெளியே வர முடியல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல 200க்கு மேல இருக்கு. படிச்ச படிப்புக்கு நிஜத்துல ஏதாவது வேலை பாரு ஜெயா, இந்த மாய உலகத்துல சிக்கிக்காத.
2: பகுதி நேர வேலை வாய்ப்பு என்று சொல்லி வரும் SMS அல்லது லிங்கில் சென்று பதிவு செய்ய வேண்டாம். பணம் செலுத்தி அதை திரும்ப பெற முடியாமல் அவதிப்படவும் வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
5: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை.

0: திங்கள்
1: முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைக்கு கிளிதாக்கா இக்க நேன்யூண்ணா இன்றைக்கு கிளிதாக்கா இக்க நேன்யூண்ணா
2: என்ன வளர புரியற மாதிரி சொல்லு.
1: இன்றே கிளிதாக்கா இக்க நேன்யூண்ணா.
2: ஐயோ தல சுத்துது, சரியா சொல்லு.
1: இது கூட புரியலையா புத்து?
2: அதெல்லாம் வேண்டாம், நேரவே சொல்லு.
1: நான் உன்னை

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளிய விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனும்ங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.

0: இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

இல்லாமலே ஆம்பள பொம்பளையான போவா ஆபரேஷன் தேடிக்கிட்டு கோடம் பாக்கம் போனா கார்பரேஷன் லாரி ஒண்ணு கட்டி இருக்குது சாரி ஆசை கொஞ்சம் மீறி இவ 6 மாசம் கேரி

சக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலே தான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. பொருளியலும் படிப்போம், நாட்டில் புதுவழியும் வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம். எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் பையில், எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் கையில். அங்கம் முத்து தங்கம் முத்து தண்ணிக்கு போனால்

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அம்மா கண்ணு சும்மா.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேடு ஆள் கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

உங்ககிட்ட இருந்தா துணியும் இருக்கா.

0: வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியாதான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதழ் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐயோ ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது, ஐயோ சீக்கிரம் ஆள் வர போகுது. அகடே உனக்கு எங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.